செயின்ட் ஜேம்ஸ் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மருதமூல இருந்து நஜிமுத்தீன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே ஆரையும் பதிலிருந்து இதிரத்தனம் வந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. இது நிமிர் திரைப்படத்துக்காக.

நிகழ்ச்சியோடு சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக் கொள்வோம். பன்குழாவில் இருந்து அலெக்ஸ் தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகார ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே அன்பான காலை நேர வணக்கங்களோடு மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாலா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே நாவலப்பட்டிலிருந்து ஸ்ரீலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு சுதர்ஷினி ஸ்ரீ பிரியா துஷோந்தினி ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பின்னணியிலிருந்து ராசியா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மனைவி மற்றும் மகளுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி. இன்று நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹெட்டன்லிருந்து கோபு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஏட்டியந்தோட்டையில இருந்து ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாக்களிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்று நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அப்புத்தலையில இருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்துல இருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு புதா சொல்லியிருக்கிறாங்க. சண்முகநாதன் போயஸ்ட் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மதுமிதா தாரணி மீனலோஜனி மற்றும் விமலா தேவி ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. எட்டியந்தோட்டிலிருந்து சிவா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்கிலிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உடப்பில் கணபதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பகவந்தலாவை கெம்பெயின்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணகுமார் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல். அளிக்கும் பாடல் சுப்பிரமணியபுரம் அதுக்காக.

குடும்பம் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மொழராகலில் இருந்து தனலட்சுமி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சின்னையா மகாதேவன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வத்தல இருந்த ஐயா கடை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சீன்குமார், ஈடன், அனிஃபா, அதே போல குணசீலன், கிருஷ்ண பக்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. பள்ளி தின்னு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம். இன்று என்ன நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகராஜா வந்திருக்கிறாங்க. அப்புத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் சிவானே. இன்று நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பரத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இலக்கமிருப்பது மெயின் ஸ்ட்ரீட் நான் ஓயால இருந்து அருணசுதன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சிவானி. உங்களுக்கும் எனது சொந்தங்கள் யாவருக்கும் காலை நேர வணக்கம். இந்தன தோட்டம் மீன விடையில் இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி கௌதமி, மகன் சந்தீபன் மற்றும் அக்கா அருள்மொழி, எந்த அணில் இருக்கும் தாய்மார்கள் அனைவரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தேகிவலையிலிருந்து சாலினி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஷாலினி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு. அதே போல ஷக்கில சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. செங்கலின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மீப்பிடி கந்தையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்குது. ஒழிக்கவிருக்கும் பாடுது தர்மதுரை திருப்பத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையல்.

நேரம் காலை 6 மணி கழிந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. உங்கள் நாளை இன்னும் அழகாக உங்கள் அன்பான வாழ்த்துக்களையும் மெழுத்துக்கு பிடித்த பாடல்களையும் சுமந்து கொண்டு நான் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இது உங்கள் வசந்த காற்றலில் காலை பொழுதின் வாழ்த்தோடு விடுகிற நிகழ்ச்சி. இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும், திருமண நாள் காணும் அனைத்து தம்பதிகளுக்கும், இன்னும் ஏதாவது இனிய தருணத்தை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்கின்றோம். உங்கள் அன்புக்குரியவர்களை ஆச்சரியப்படுத்தும் வாழ்த்துக்களை எங்களுக்கு நீங்களும் தெரியப்படுத்தலாம். அதே போன்று இந்த நாள் உங்களுக்கும் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் அமையட்டும். இன்னும் வேலைக்கு தயாராக கொண்டிருப்பவர்கள், அதே போல பயணத்தை தொடங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும், வீட்டு பணிகளில் பிஸியாக இருக்கும் அன்பு இல்லை தசைகளுக்கும் எங்களின் அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0712-2875-0013, அதே போல 0712-2875-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இருந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி இங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியை அமைந்து கொண்டு உங்கள் மனசுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம்.

வேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:32 மணி வரை, ராகு காலம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் அமைதி, கன்னி உதவி, துலாம் கவனம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் ஊக்கம், கும்பம் நிம்மதி, மீனம் விவேகம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் அமைதி, கன்னி உதவி, துலாம் கவனம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் ஊக்கம், கும்பம் நிம்மதி, மீனம் விவேகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷின் இசையில் பாடல் ஒலித்து ஓய்கிறது. 102.6 பெரியார் நகர்ல இருந்து கிருஷ்ணா கோவிந்தசாமி நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். கிளைச்செல்வி மிதுன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கந்தலாய் கே உவேதன் வந்திருக்காங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சத்தார், ஆட்டோ, விஸ்வநாதன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. லிந்துலையே பிறப்பிடமாகவும் ராஜகிரியை வசிப்பிடமாகவும் கண்ட விஜயகுமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அன்பு சகோதரி சிந்தாமணி 58வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை சொந்தங்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவிதின வாழ்த்துக்களை வசந்த அமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை கண்டி பெண்விலிருந்து ஜெயசித்ரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லபுக்கலையிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி இனி காலை நேர வணக்கம் ஒரு கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிருக்காங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கம் கூட பண்ணைபுரம் மணிக்கடன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அக்கரைப்பட்டு பப்டிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இதுவேளை மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவினன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு செல்வராஜ் ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் சிவானே, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ் மகாராம் எழுந்து கீதா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிற கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு ராஜ்குமார் வந்திருக்கிறாங்க. திகோனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பனை இனிய காலை நேர வணக்கம், வெள்ளவத்தில இருந்து செல்லசாமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி மற்றும் மகன் ஜனுக்ஷன் மற்றும் அஸ்கிலே சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இரோஷன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தேர்ணிகள கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. கொழும்பு 12 ராஜி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மத்துகமா அம்பேத்தனிலிருந்து பனிமலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை பசறையிலிருந்து அம்மணிவத்தை ஜெகதீஸ்வரன் பூமணி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வேலவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இதுவரை சுப்பையா தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனி காலை நேர வணக்கம் அக்கா, கழுத்துறையிலிருந்து அருண் வந்திருக்கிறாங்க. ஜூட் விவேக் மற்றும் அருள் முரளி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முருகேசன் சோழிச்சேரி தென்காசியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு பேதுவலை இதற்கான கலந்து ரிம்சான் ரிந்தாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பேதுவலை சுமட்மாவத்திலிருந்து நசான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுவேளை வெணக்கம் வெதுமூலிருந்து சிவகுமார் வந்திருக்கிறாங்க. மனைவி மதி மற்றும் மகன் விது, மகள் அயனிக்கா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை கென்னக்குள்ளையிலிருந்து ராசமணிக்கும் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு கடிவலிருந்து மனோ நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். டிகோயா தரவாலை மீன்பிரிவிலிருந்து நேசரியிலும் துரைராஜ் வந்திருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவர்ஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, வீரைய, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே அன்பன காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

கேட்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தமிகுமின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் நாளை மதியம் 12 மணிக்கு மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆஜி ஸ்ரீவாணி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்.

0: எஃப்எம் 102.6 102.8 நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையுடன் இருந்து கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 24 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளர்களில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகள் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன, நிறைந்து இருக்கின்றன என்றே சொல்லலாம். அதுபோல பாராளுமன்றத்தினை மையப்படுத்தியதான பல்வேறு தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மையப்படுத்தியதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சமூக ஆர்வலருடைய கைது சட்ட விரோதம் என்பதாக தேசப்பந்து ஸ்ரீஜயந்த அறிவியல் மையப்படுத்தியதான ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடிப்படை உரிமைகளை மீறிய விடயம் தொடர்பாகவே உயர்நீதிமன்றம் வகையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக பேசியிருக்கிறோம். அதுபோல கோட்டாவினுடைய மனு மீதான வழக்கு ஒத்திவைப்பு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளின் உட்பக்கங்களில் செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது. வீரயசிரி பதிரியின் உட்பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தில் 28 பேருடைய பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதான தகவல் பிரதானமான செய்தியாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாகவும் அந்த எண்புக்கூடுகளுடைய காலத்தை அறிய பரிசோதனைகளுடைய அனுமதி கோரும் விடயமும் நேற்று நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரினுடைய புதல்வர் உள்ளிட்ட 5 சந்தேகவர்களுக்கு விளக்கமறியல் அளிக்கப்பட்டிருப்பதான விடயத்தினை மேற்கோள் காட்டிய செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அது தொடர்பான பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தொல்லியல் பணிப்பாளரை திருமலை அரசு அதிபரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு பணிப்பு விடுத்திருப்பதான மற்றொரு விடயத்தினை மையப்படுத்தியதான செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான இவ்வகையான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை பிரதானமாக அவதானிக்கலாம். அதுபோல நேற்றைய தினம் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று திரண்டிருக்கின்றன. பிரதானமான ஒரு விடயத்தை மையப்படுத்தியதாகவே இவர்களுடைய இந்த ஒன்று திரள்வு அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதித்துறை சுயாதீனத்தை சீர்குலைக்க நாங்கள் இடஒதுக்க மாட்டோம் என்பதான விடயம் அவர்களால் குறிப்பிடப்பட்டுவதை நாங்கள் காணலாம். ரணில் சஜித் தலைமையில் ஓரணியில் இந்த எதிர்கட்சிகள் திரண்டிருக்கின்றன. பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கின்றன. மக்களை இணைத்துக் கொண்டு போராட தயார் என்பதாகவும் அவர்கள் அறிவித்திருப்பதை மையப்படுத்தியதான செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலும் நேற்றைய தினம் மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கருப்பு ஜூலை விவகாரம் பிரதானமான பேசுபொருளாக மாறியிருந்தது. இது தொடர்பாக அரசை எதிர்த்தரப்புகள் வாதிட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அதிகாரத்தை தக்க வைக்கவே ஜூலை கலவரம் என்பதாக விமல் ரத்நாயக்க அமைச்சர் தெரிவித்திருந்த கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மற்றொரு பிரதான விடயமும் நேற்றைய தினம் சபையில் பேசுபொருளாக இருந்தது. அர்ச்சனா எம்பியை முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம் என்பதாக சபாநாயகர் விழித்ததால் சபையில் சொற்போர் என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமான கருத்துக்களை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேச இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். சமூக ஆர்வலர் கைது சட்டவிரோதம், அடிப்படை உரிமைகளை மீறிய தேசபந்து ஸ்ரீயாந்த் உயர்நீதிமன்றம் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2022 ஆண்டு அறகலைய போராட்டம் காலத்தில் சமூக ஆர்வலர்களான அனுருத்த பண்டார என்ற இளைஞரை கைது செய்ததன் மூலம் அப்போதைய மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவினுடைய அப்போதைய பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீயாந்த் ஆகியோர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்து ஏனைய பத்திரிகைகளும் இன்றைய தினம் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையுடைய முதல் பக்கத்திலும் அது செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தேசபந்து அடிப்படை உரிமையை மீறியிருக்கின்றார், அறகலைய போராட்டத்தின் பொழுது அனுருத்த பண்டார கைது விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. நீதியரசர்களான ஜனக் டி சில்வா, மேனகா விஜய் சுந்தர் ஆகியோருடைய உடன்பாட்டுடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் சோவித்த ராஜகருணா இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகள் தனது வீட்டுக்குள் அத்துமுறை நுழைந்து தனது தனிப்பட்ட பொருட்களை பரிசோதித்து தனது கடவுச்சீட்டை கைப்பற்றியதாக மனுதாரர் தனது மனுவில் கூறப்பட்டிருந்தார். அதன் பின்னர் தனது கைபேசி, மடிக்கணினி, மின்னஞ்சல் கணக்கு மற்றும் சமூக ஊடக கணக்குகளை பரிசோதித்து கூகம் கோட்டா 2022 இயக்கத்துடன் தொடர்புடைய சமூக ஊடக பதிவுகள் மற்றும் 2022 ஏப்ரல் 3 தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அமைதியான போராட்டம் குறித்தும் விசாரணை நடத்தியதாக மனுதாரர் தெரிவித்திருந்தார். இன்னும் பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதன் பின்னர் எந்தவிதமான நியாயமான காரணமுமின்றி பிரதிவாதிகள் தன்னை கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தான் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக மனுதாரர் கூறியிருந்தார். நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் ஏனைய நீதிபதிகளுடைய உடன்பாட்டுடன் தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்ற நீதியரசர் சோபித்த ராஜகருணா பின்வருமாறு தெரிவித்திருந்தார். மனுதாரர் தண்டனை சட்டக்கோவையின் 120 பிரிவின் கீழ் பிரதிவாதிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அப்பிரிவின் கீழ் மனுதாரர் கைது செய்வதற்கான நியாயமான காரணங்கள் பிரதிவாதிகளிடம் இருக்கவில்லை என நீதிமன்றம் கருதுகிறது. அரசியல் ரீதியாக எதிர்த்தமை மற்றும் அப்போதைய அரசாங்கத்தை விமர்சித்தமை காரணமாகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளமை புலனாகிறது. அதற்கமைய மனுதாரருடைய கைது சட்டத்துக்கு புறம்பானது என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் தீர்ப்பை அறிவித்த நீதியரசர் தண்டனை சட்டக்கோவையின் 120 பிரிவின் கீழ் நியாயமான சந்தேகமோ அல்லது நியாயப்படுத்துவதற்கான போதுமான சான்றுகளோ இன்றி பிரதிவாதிகள் மனுதாரரை கைது செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் அரசியலமைப்பின் 13 முதலாம் பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மனுதாரரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலைகளில் பிரதிவாதிகள் போலீஸ் அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதும் அதன் மூலம் அரசியலமைப்பின் 12 பிரிவின் கீழ் உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதற்கான அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதும் தெளிவாகிறது. எனவே இந்த செயலின் மூலம் பிரதிவாதிகளான தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீயாந்த் ஆகியோரின் மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியிருக்கிறார்கள் என உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் மேலும் குறிப்பிட்டிருக்கிறது. எனினும் மனுதாரருக்கு நட்டையீடு அல்லது வழக்கு கட்டணங்களை வழங்குவது தொடர்பில் எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கப்பட மாட்டாது என்றும் இந்த தீர்ப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மனுதாரர் சார்பில் சட்டத்தரணிகளான தனுக்கன் அந்துஸ்ரீ, மனுஜேடி சில்வா ஆகியோருடன் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் ஆஜராகியிருந்தார். பிரதிவாதிகள் சார்பில் அரச சட்டவாதி சஜித் பண்டார ஆஜராகியிருந்தார் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய விடயங்கள் இந்த விடயம் கருதப்பட்டிருக்கிறது. எனவே பத்திரிகைகளும் அதற்கு முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. திலகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கோட்டாவினுடைய முன்பிணை மனு ஆகஸ்ட் 3 ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளும் அந்த செய்தியினை இன்றைய தினம் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய தன்னை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை தடுப்பதற்கான உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட ரிட் மனு மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் 3 வரை ஒத்திவைக்கப்படுவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் கூறப்படப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கோட்டாவை கைது செய்ய இந்த சாட்சியங்களும் இல்லை, ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா வாதம், ஷானி அபிசேகர கடும் விசனம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விசாரணைகள் குறித்து தன்னை கைது செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கையை தடுக்க உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தாக்கல் செய்த ரிட் மனு நேற்று 23 மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதிபதி சரத் திசாராக் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் கோட்டாபய ராஜபக்சே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா, சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஏரத்தினுடைய வாதத்தில் வெளிப்பட்ட விடயங்களை பதிலளித்து வாதங்களை முன்வைத்திருந்தார். நேற்று மனு மீதான பரிசீலனைகளின் போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்சே நேரடியாக மன்றில் ஆஜராகியிருந்தமை விசேட அம்சமாகும். இதன்போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா வாதங்களை முன்வைத்திருந்தார். கடந்த தவணையின் போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த மனுவை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என ஒரு வாதத்தை முன்வைத்தார். உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி இதனை தள்ளுபடி செய்ய வைப்பது சிலருக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பின் 126வது உறுப்புறையில் உள்ள உபசரத்துக்களின்படி சட்டமாதிபருக்கு இந்த மனுவை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு சொல்லவோ அல்லது கட்டளையிடவோ முடியாது. அது நேரடியாகவே நீதிபதிகளாகவே எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆனால் இந்த மனுவானது சட்டவிரோத கைதொன்றினை தடுப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற மனுவாகும். மனுதாரரை கைது செய்ய எந்த சான்றுகளும் இல்லாத நிலையில் ஷானி அபேசேகரவை சந்தோஷப்படுத்த கைது செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதாக இதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி இருந்த திசை நோக்கி கையை நீட்டி, இவர்களுக்கு ஷானி ஹீரோவாக தெரிந்தாலும் அவர் இந்த விசாரணைகளுக்கு எப்படி செய்ய முடியும் என்பதை அவர் கேள்விகளாக எழுப்பியிருந்தார். அவருக்கு எதிராக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க தவறியமை குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீதியரசர் ஜனக் ஜி சில்வா ஆணைக்குழுவினுடைய அவதானிப்புகள் இருக்கின்றன. நீதிபதி ஜாயகிடி அல்விஸ் மற்றும் அந்த குழுவினுடைய பரிந்துரைகளின்படி ஷானி அபேசேகரவுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்க பரிந்துரை இருக்கிறது. அப்படிப்பட்ட இருவர் எப்படி இந்த விசாரணைகளை செய்யலாம் என ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா கேள்வி எழுப்பியிருந்தார். அத்துடன் தனது சேவை பெறுநரான கோட்டாபே ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பிச் செல்ல மாட்டார் எனவும், வெளிநாடு செல்வதனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துவிட்டு செல்லக்கூட அவர் தயாராகவே இருப்பதாகவும், அவ்வாறான நிலையில் வெளிநாட்டு பயணத்தடை நியாயமற்றது என்பதாகவும் அவர் வாதிட்டிருந்தார். இதனை விட இதுவரை கோட்டாபே ராஜபக்சேயிடம் ஒரு வாக்குமூலம் கூட எந்த தரப்பும் பதியாத நிலையில் அவரை கைது செய்ய முயல்வது அபத்தமானது எனவும், விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவே நாளையே வாக்குமூலம் வழங்க கூட அவர் தயாராக இருப்பதாகவும், அவ்வாறு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளவரை கைது செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதனையடுத்து நேற்றைய பரிசீலனைகள் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. இறுதி நேரத்தில் பிரதிவாதிகளுக்காக ஆஜராகும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி எரத் ஒரு விடயத்துக்கு மட்டும் பதிலளிக்க ஒரு நிமிடம் கோரி திறந்த மன்றில் விடயங்களை முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா கூறியதைப் போன்று தனக்கு யாரும் ஹீரோ இல்லை எனவும், தான் ஒரு அரசு அதிகாரி எனும் ரீதியில் சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்கு அமைய இந்த மனுவில் பிரதிவாதிகளுக்காக ஆஜராவதும், அதனை தாண்டி பிரதிவாதிகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை என்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து இந்த மனு மேலதிக பரிசீலனைகளுக்காக இதுவரும் August 3rd ஒத்திவைக்கப்பட்டது என்ற விடயம் அந்த செய்தியில் பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்த ஒரு அறிக்கை நேற்றைய தினம் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் 28 பேரினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றில் சமர்ப்பிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரத்துடைய 6 பக்கத்தில் இது குறித்த ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களின் பொழுது உயிரிழந்த 28 பேருடைய பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவர்களில் 17 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியும் 11 பேர் கூர்மையற்ற ஆயுதங்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினாலும் உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு பிரதான நீதிவான் சிலானி பெரிரா திறந்த நீதிமன்றில் நேற்றைய தினம் 23rd பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் திறந்த மன்றில் நீதிமன்றில் வாசித்து காண்பித்த பொழுதே நீதிவான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கையை வாசித்து காண்பிப்பதற்கு முன்னர் நீதிவான் சிலோனி பெரிரா இவ்வாறான வழக்கில் மரண பரிசோதனை தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் நீதிமன்ற காணப்படுவதோடு நீதிமன்றம் சுயாதீனமானது, போலீசார் என்பது நீதிமன்றம் அல்ல என குறிப்பிட்ட அவர், மரண பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றில் பகிரங்கமாக வெளியிடப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். மரண பரிசோதனை அறிக்கைகளை வெளிப்படுத்தியதன் பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் என நீதிமன்றம் எவரையும் தனித்தனியாக கவனத்தில் கொள்ளவில்லை, அனைவரும் சமமான முறையில் நீதியை நிலைநாட்டுவதே நீதிமன்றத்தினுடைய கடமை எனவும் நீதவான் சிலானி பெரிரா வலியுறுத்தியிருந்தார். மேலும் குறித்த சம்பவத்தின் பொழுது குற்றச்செயல் ஒன்று இடம்பெற்றுள்ளதை நீதிமன்றம் அவதானித்துள்ளதால் இது தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சிறைச்சாலை அவசர நிலைமைகளை கையாளும் படையணியைச் சேர்ந்த சிறைச்சாலை போலீஸ் 10 பேர் மற்றும் கைதிகள் 21 பேர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய வணிக குற்ற புலனாய்வு பிரிவினுடைய உப போலீஸ் பரிசோதகர் மதுராங்க நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய மேலதிக அறிக்கையொன்றை சமர்ப்பித்ததோடு மன்றில் முன்னிலையாகி விளக்கமளிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 969 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் 40 சந்தேக நபர்களுடைய புனை பெயர்கள் கண்டறியப்பட்டிருக்கின்ற விடயத்தினை தெரிவித்திருந்தார். எதிர்வரும் வழக்கு விசாரணையின் பொழுது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் சட்டமா அதிபரும் வழக்கில் விடயங்களை முன்வைக்க இருக்கிறார் என்பதை நீதிமன்றத்தினர் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய வணிக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய உதவி போலீஸ் பரிசோதகர் கழு ஆராய்ச்சி உள்ளிட்ட அதிகாரிகள் மேலதிக அறிக்கையினை மன்றில் சமர்ப்பித்து விளக்கமளித்திருந்தார்கள். அதற்கமைய சிறைச்சாலையினுடைய 3, 4 மற்றும் 5 இலக்க வார்டுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகள் உள்ளிட்ட ஏனைய இலத்திரனியல் சாதனங்கள் வழக்கு பொருட்களாக விசாரணை அதிகாரிகளினால் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த வழக்கு பொருட்களை பாதுகாப்பாக வழக்கு பொருள் களஞ்சியசாலையில் வைக்குமாறு பதிவாளர் அதிகாரிக்கு நீதவான் இதன்பொழுது பணிப்புரை விடுத்திருந்தார். விசாரணை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலும் விடயங்களை முன்வைக்கையில் சிறைச்சாலை அதிகாரிகள் 200 பேர், கைதிகள் 563 பேர், போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 130 பேர், போலீஸ் அதிகாரிகள் 11 பேர் மற்றும் சிவிலியன்கள் 65 பேர் உட்பட 969 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்ற 40 சந்தேக நபர்களுடைய புனைப்பெயர்கள் தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் பொழுது சமர்ப்பிக்கப்படும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக கொலை குற்றம், ஆயுத கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தண்டனை சட்டக்கோவையினுடைய 102, 113, 146, 186, 300, 315, 316, 317, 344 ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் ஊடக நிறுவனம் ஒன்றில் உள்ள திருத்தம் செய்யப்படாத காணொலி பதிவுகளை பெற்றுத்தர உத்தரவிடுமாறும் புலனாய்வுத்துறையினர் மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். அதேவேளை பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படாத இந்திய பிரஜினுடைய மரணம் குறித்து இந்திய உயர்ஸ்தானகர் நிலையம் ஊடாக அவரது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் என்விஆர் இயந்திரத்தை பரிசோதித்த ராணுவத்தினர் அதனை இம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதனை நீதிமன்றத்தின் ஊடாக மொரட்டுவ பல்கலைக்கழகம் பொறியியல் படத்துக்கு அனுப்பிப்பதற்கான உத்தரவை கோருகிறோம். மேலும் சம்பவத்தின் பொழுது 283 தோட்டாக்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டதாக பதிவேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திலிருந்து 73 தோட்டாக்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கில் உயிரிழந்த கைதிகள் சார்பில் கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் சட்டத்தரணி சேனக்க பெரியரா மற்றும் சட்டத்தரணி அரவிந்த் ஹபக்கல் ஆகியோர் ஆஜராகியிருந்தார்கள் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. எண்பு குழுவுகளுடைய காலத்தை அறிய பரிசோதனைக்கான அனுமதி வேண்டும், நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கோரிக்கை என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகிரிபத்திரிகை உட்பக்கத்தில் 6 இந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்கிளியில் இருந்து மீட்கப்பட்ட எண்பு குழுவுகளுடைய காலத்தை அறிவதற்கான பரிசோதனைகளை முன்னெடுக்கிறதுக்கான அனுமதி வேண்டும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றில் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். செம்மணி புதைக்குழு வழக்கு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த பகுதியில் குற்றம் ஒன்று நடந்தது என்பது தெரியவில்லை, எனவே மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பில் காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அதேவேளை இதுவரை எடுத்த பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ் சோமதவாவிடம் இருந்து பெற்றுக் கொள்வதென்றும் தொடர்ந்து இந்த சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனைகளை செய்வது என்பது தொடர்பாக நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து எதிர்வரும் 5 தேதி மீண்டும் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது தீர்மானிப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்தோடு இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருக்கும் மண் மாதிரிக்கான அறிக்கையை பெற்றுக் கொள்வதும் பல்கலைக்கழகத்திடமிருந்து ஒரு சில அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தன, அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மன்று கட்டளையிட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நிபுணர் குழுவில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட மருத்துவ அதிகாரி சில்லையா பிரணவன் ஆகியோர் உள்ளிருக்கிறார்கள். எனவே அதே நேரம் காலத்துக்கு காலம் எங்களுக்கு தேவையான அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்கும் சிலரை அணுகி தேவையின் அடிப்படையில் வேறு நிறுவனங்களையும் அழைத்து இது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக் கொள்வது சம்பந்தப்பட்டமாக பெற்றுக்கொள்வது தொடர்பாக இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டிருப்பதையும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக இன்றைய நாளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரனுடைய புதல்வர் உள்ளிட்ட 5 சந்தேகவர்களுக்கு விளக்கமறியல் அளிக்கப்பட்டிருப்பதான மற்றொரு தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. சீன பிரஜை ஒருவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரனுடைய புதல்வரான அனுத சராதித்த சமரக்கோன் பண்டார உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் 27 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தியினையும் நாங்கள் இன்றைய தினம் வீரகசேரி பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகளை இன்றைய தினம் பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். சந்தேக நபர் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுதே இவ்வாறு உத்தரவிட்டிருந்தார். சீன பிரஞ்சர் ஒருவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் கடந்த 21ஆம் தேதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரான அனுத்த ஜனாதித் சமரகோன் பண்டார உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கொள்ளுப்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மேற்படி சம்பவத்தில் பிரதான சந்தேக நபரில் இவரே என்றும் இவர் கிரிப்டோ நாணயம் மூலமாகவும் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிற மற்றொரு தகவலாக நாங்கள் அவதானிக்கலாம். நடைபெற இருக்கின்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் சிலர் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறது. குறித்த மனு நேற்றைய தினம் 23ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹான் அபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற 9 மாணவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு கடந்த 16ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. எனவே நேற்றைய தினம் வழக்கு விசாரணையின் பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தனி பூபதி கஹதுழுவ மன்றில் விடயங்களை முன்வைக்கையில் கல்வி அமைச்சின் சுற்றறிக்கைகளுக்கு அமைய கட்டாயமாக நடத்தப்பட வேண்டிய பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் தித்வா சூறாவளி மற்றும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக வாராந்தம் புதன்கிழமை அரசு விடுமுறை தினமாக அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முறையாக நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ந்து விடயங்களை முன்வைத்த சட்டத்தரணி இவ்வாறான பின்னணியில் தற்போது திட்டமிட்டுள்ளவாறு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் உயர்தர பரீட்சையை நடத்தப்பட்டால் மாணவர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்பொழுது பிரதிவாதி சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தாரத்ன விளக்கம் அளிக்கையில் எதிர்வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக சுமார் 378,000 மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனினும் அவர்களில் 9 பேர் மாத்திரமே இந்த பரீட்சையை ஒத்திவைக்குமாறு கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். பாடசாலையிலிருந்து பரீட்சைக்கு தோற்றுவதற்கு மாணவர்கள் ஆண்டுதோறும் 80% பாடசாலை வருகையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் மனுதாரர்களில் 1 மாணவருடைய பாடசாலை வருகை 7.2% பதிவாகி இருக்கிறது. எனவே உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதனால் பல்கலைக்கழக பிரவேசம் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுடன் 1 பரீட்சை ஒத்திவைக்கப்படுவதால் முழுமையாக பரீட்சை முறைமையை திட்டமிட்டபடி நடத்த முடியாமல் போகக்கூடும் என சொலிசிட்டர் ஜெனரல் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கமைய மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதிபதிகள் குழாம் மனு பரிசீலிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட சிக்கலான காரணிகளை கருத்தில் கொண்டே நீதிமன்றம் இந்த கடினமான உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவித்தது. இம்முறை உயர்தர பரீட்சையில் சுமார் 378,000 மாணவர்கள் பங்கேற்குள்ளமை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட காரணங்களை பரிசீலிக்கின்ற பொழுது இந்த பரீட்சை நடைமுறையில் தலைமுடைவதற்கு போதுமான காரணங்கள் முன்வைக்கப்படாமையால் இந்த வழக்கில் தலையிட நீதிமன்றம் விரும்பவில்லை என்றும் தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் என்பதாகவும் அந்த செய்தியை தெரிவிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 9ஆம் தேதி தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெறும் என்பதான ஒரு தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. அது குறித்த ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருந்தது. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருந்ததை காணலாம். 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறும் என பரீட்சைகள் திரைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்த பரீட்சையானது நாடு முழுவதிலும் உள்ள 2723 மையங்களில் நடத்தப்படும். அதன்படி முதலாம் பாகம் முற்பகல் 9:30 முதல் 10:45 வரையிலும் இரண்டாம் பாகம் முற்பகல் 11:15 முதல் மதியம் 12:15 வரையிலும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களுடைய வருகை பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தங்கள் தகவல்களை திருத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வமான இடையத்தில் இருக்கின்ற பரீட்சைகள் தகவல் மையத்தை அணுகுவதன் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் எக்ஸாம்ஸ் .gov.lk மூலமாகவோ July 23 முதல் August 3 வரை இணையவழியில் அவற்றை மேற்கொள்ள முடியும் என்ற விடயங்களும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 1911 என்ற துரித இறக்கத்துக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக இணைத்துக் கொள்கின்றோம். அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் வீரேசி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொல்லியல் பணிப்பாளர் திருமலை அரசு அதிபர் ஆகியோரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு பணிப்பு. கன்னியாவில் புனித கட்டுமான பணிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கில் திருமலை மேல் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புதிய கட்டுமானம் அமைக்கும் முயற்சிக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கில் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் மற்றும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோரையும் அன்றில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த பகுதியில் திருகோணமலை மேல் நீதிமன்ற வழக்கு இலக்கம் 2019 கொண்ட வழக்கு தீர்ப்புக்கு முரணாக தொல்பொருள் திணைக்களம் நேற்று முன்தினம் 22ஆம் தேதி கட்டுமான பணிகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டு கன்னியா பிள்ளையார் ஆலய ஆதிகர்த்தனா கோகிரமணி கணேஷினால் நேற்று 23ஆம் தேதி திருகோணமலை மேல் நீதிமன்றில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக இவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுவதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2019ஆம் ஆண்டு மேற்படி விடயம் தொடர்பில் திருகோணமலை மேல் நீதிபதி மன்றில் நடைபெற்ற வழக்கை அடிப்படையாக கொண்டு முறைப்பாட்டாளர் திருமதி கோகிலரமணி கணேசனுடைய சார்பில் வழக்கறிஞர் பிரசாந்தினி உதயகுமார் குறித்த வழக்கை நகர்த்தல் பத்திரம் மற்றும் சத்திய கடதாசி மூலம் திருகோணமலை மேல் நீதிமன்றில் முன்வைத்திருந்தார். இதனை ஆராய்ந்த நீதிபதி எம் என் எம் அப்துல்லா குறித்த வழக்கில் எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகிய தரப்பினர்களுக்கு நீதிமன்ற அழைப்பு அறிவித்தலை அனுப்புமாறும் நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் August 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியா பிள்ளையார் கோவில் தொடர்பில் 2019ல் அந்த கோவிலுடைய உரிமையாளரும் ஆதிகர்த்தனாவான திருமதி கோகிலரமணி கணேசினால் தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கோவில் இருந்த இடத்தில் புதிதாக

பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக இன்றைய தினம் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்கியிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். எதிரணிகள் ஓரணியில் திரண்டிருக்கின்றன, பல்வேறு முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றன. எனவே இதன் மூலமாக மக்களை இணைத்துக் கொண்டு ஒரு புதிய போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகின்ற போகின்றோம் என்பதான அறிவிப்பு அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.

புலமரடைவுளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கும் அடுத்ததாக நாங்கள் வீரகேசரிபதியுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். நீதித்துறை சுயாதீனத்தை சீர்குலைக்க இடமளியும் ரன்வீல் சஜித் தலைமையில் ஓரணியில் திரண்ட எதிரணிகள் மக்களை இணைத்துக் கொண்டு போராட்டத்துக்கு தயார் என்றும் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பிரசுரமாகியிருக்கிறது. ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் கைலாக கொடுப்பதை புகைப்படமாக பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன. ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான எதிர்க்கட்சிகளுடைய ஒன்றிணைவு எனும் துணை பொருளில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளுடைய வயதெல்லையை அதிகரிக்க நீதித்துறை சுயாதீனத்தில் அரசாங்கம் தலையிடுவதற்கு முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதன்பொழுது அரசாங்கம் இந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடும் பட்சத்தில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிடுவதற்கும் மக்களை இணைத்துக் கொண்டு போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்ற சகல எதிர்க்கட்சிகளும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி நேற்றைய தினம் ஊடகங்களில் வெளியாக இருந்தது. 2019 ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாசு ஒரே மேடையில் இந்த விடயத்துக்காக ஒன்றிணைந்தமை இலங்கை அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் சமூகம் அளித்திருக்கவில்லை. அதேபோன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலும் எவரும் இதில் பங்கேற்றிருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ராபிவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல, ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களாக ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைவர் விமல் வீரவன்ச, பிவித்ரு ஹெல உரிமையினுடைய தலைவர் உதய கம்மன் பில, மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அர்ச்சுனா, ரவுஃப் அகீம், காதர் மஸ்தான், ரவி கருணநாயக், பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், மஹிந்த் அமரவீர, நிமல் சிரிபாலடி சில்வா, லசந்தா லங்கியமன், டிரான் அலஸ், திலீப் ஜாவீர உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதித்துவப்படுத்தும் சகல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்திலும் வெளியிலும் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்று திரட்டி இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாராட்டு தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி மகா சங்கத்தினர் மற்றும் சட்டத்தன்னைகள் அமைப்புகளும் இந்த கூட்டங்களில் இணைந்திருப்பதால் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்றும், நீதித்துறை மற்றும் வழக்குகளின் தாமதத்திற்கு தீர்வு காண்பதில் அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து முறையான ஆதரவையும் யோசனைகளையும் வழங்க வேண்டும் எனவும் அவர் இதன்பொழுது வலியுறுத்தியிருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிடுகையில், உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீதித்துறையுடைய சுயாதீனத்தை பலவீனப்படுத்தவோ அல்லது அதில் தலையிடுவதற்கு முயன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இறுதியாக ஆட்சி மாற்றத்திலேயே முடிவடைந்திருக்கின்றன. தற்போதைய சர்வாதிகார அரசாங்கம் நீதித்துறையில் கை வைக்க முயல்கிறது. ஆனால் அனைத்து முற்போக்கு சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த முயற்சியை

0: தோற்கடித்து நீதித்துறையில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு கையை சுட்டுக் கொள்ளும் அனுபவமாக மாற்றப்படும் வெவ்வேறு அரசியல் கோட்பாடுகள், கொள்கைகள் மற்றும் கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் ஜனநாயகத்தை பாதுகாப்பது, நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதி செய்வது மற்றும் மக்களின் பரமாதிபத்தியத்தை பாதுகாப்பது என்ற பொதுவான நோக்கத்திற்காக அனைவரும் கைகோர்த்து செயற்பட வேண்டும் என்ற விடயம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. நீதித்துறையில் அனூர் அரசின் தலையீட்டை தோற்கடிப்பும் கொழும்பில் எதிர்க்கட்சிகள் சூளுரை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கமைய நாமல் ராஜபக்சே எம்பி தெரிவிக்கையில், எங்களது கட்சி தனிப்பட்ட நபர்களை மையப்படுத்திய அரசியலை தவிர்த்து கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னெடுத்து வருகிறது. நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம், நீதித்துறையின் அமைப்பின் சுதந்திரத்தை பாதுகாப்பது அரசாங்கத்துக்கு மட்டுமல்லாது எதிர்க்கட்சிக்கும் முக்கிய பொறுப்பாக இருக்கும் என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். மனோகணேசன் எம்பி தெரிவிக்கின்ற பொழுது, நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்கவும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்படவும் சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளமையை சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே ஜீவன் தொண்டமான எம்பியும் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசாங்கமும் ஜனாதிபதியும் மலையக மக்கள், வடக்கு கிழக்கு மக்கள், பயங்கரவாத தடை சட்ட நீக்கம் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் அளித்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரது தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து நாட்டினருக்காக ஒன்றிணைந்து செயற்படுவதை வரவேற்பதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார். தயாசிரி ஜெயசேகரவும் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். பல்வேறு அரசியல் கருத்து வேறுபாடுகளை கொண்ட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கின்றன. அரசாங்கத்தின் இந்த முன்மொழிவை முழுமையாக தோற்கடிக்க தேவையான அனைத்து சக்தியையும் எதிர்க்கட்சிகள் வழங்கும் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சாமர சம்பத் தசநாயக தெரிவிக்கையில், அதிகாரம் கையில் இருக்கும்போது அரசுக்கு அறிவு இல்லாமல் போய்விட்டது என விமர்சித்திருந்தார். சிதறி கிடந்த எதிர்க்கட்சிகளை அரசாங்கமே தனது முட்டாள்தனமான செயலால் ஒன்று சேர்த்து விட்டது என சாடிய அவர், நீதித்துறை சார்ந்த ஒரு தனிநபரின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கும் அவருக்கு ஓய்வூதிய சலுகைகளை உருவாக்குவதற்கும் அரசாங்கம் முயல்வதாகவும், ஒரு தனிநபருக்கு சலுகை வழங்கி அரசால வைக்க முயன்றதன் மூலம் பிளவுபட்டிருந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் அரசாங்கமே ஒன்றிணைக்கும் சூழலை உருவாக்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். சுஜீவ சேரசிங்கவும் இதில் கருத்து தெரிவித்திருந்தார். பொருளாதார தோல்விகளையும் ஆட்சி செய்ய முடியாத நிலைமையும் மறைக்க அரசாங்கம் அடக்குமுறை மற்றும் பாசிச முறைகளை கையாண்டு அரசை கைப்பற்ற முயல்கிறது. ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன என்ற விடயமும் இதன்பொழுது தெரிவிக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக ஒன்றிணைவாக இந்த விடயம் நேற்றைய தினம் இடம்பெற்றதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல நேற்றைய தினம் பாராளுமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருந்தன. பிரதானமாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை முன்பக்கத்தில் தந்திருக்கிறது. பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் அனுஷ்டிக்கப்பட்ட கருப்பு ஜூலை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழர் பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கருப்பு ஜூலைக்கு வயது 43 என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1983 ஜூலை 23 கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் 43rd வருட நினைவு தினத்தை இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று வியாழக்கிழமை அனுஷ்டித்திருக்கிறார்கள். நேற்று சபையில் உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம், இந்த ஜூலை 23 கருப்பு ஜூலை நினைவு தினம் 43 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாட்டில் அரச பயங்கரவாதத்தால் நடத்தப்பட்ட இன அழிப்புக்கு நீதி இல்லாமல் இருக்கிறது, இந்த கருப்பு ஜூலையில் கொல்லப்பட்ட மக்களை இந்த சபையில் நினைவு கூறுகிறோம் என்ற விடயத்தினை தெளிவுபடுத்தி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான பல்வேறு கருத்துக்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதையும் அந்த பத்திரிகை இன்றைய தினம் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், இன்றைய நாள் கனத்த இதயத்துடன் பேச வேண்டிய நாள் என்ற விடயங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 1983 ஜூலை 23 தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்பட்ட நாள். எனவே கடந்த கால வரலாறுகள் நம் நம்பிக்கையினங்களையும் விரக்திகளையும் தமிழ் மக்கள் மனங்களில் விதைத்திருக்கின்றன. பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்காகவே 1983 ஜூலை 23 இனப்படுகொலை இருக்கிறது. எனவே இந்த இனப்படுகொலையோடு தொடர்ந்து தமிழின படுகொலை 2009 முள்ளிவாய்க்கால் வரை நீட்சி பெற்றிருக்கிறது. இந்த படுகொலைக்கு நீதி வேண்டி நிற்கின்ற இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த நாட்டில் வழங்கப்பட்ட நீதி என்ன, இந்த நீதிக்கு வழங்கப்பட்டதாக சரித்திரமும் இல்லை என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனவே இதற்காக எதிர்காலத்தில் நீதி வழங்கப்படுவதற்கான அறிகுறிகளும் இல்லை, சர்வதேச நீதியும் இல்லை. இன்று செம்மணியில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கான சர்வதேச உதவியை பெற்றுக் கொள்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகின்ற நிலைதான் இருக்கிறது என்ற விடயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர்.
1: ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதன் காரணமாக இன்று திருகோணமலை புறக்கணிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. ஆகையால் உங்களுடைய இந்த அரசாங்கத்தின் கீழே மாகாணம் என்ற அடிப்படையை பிரித்து மாவட்டம் என்ற அடிப்படையிலே ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான நடவடிக்கை ஏதாவது முன்னெடுக்க முடியுமா என்ற விடயத்தை இந்திடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, இன்று பல திறமைமிக்க பாடசாலை மாணவர்கள் இருந்தாலும் இன்று இந்த ஆசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக இன்று திருகோணமலையிலே காணப்படுகின்ற வளையங்கள் பின்தள்ளப்படுகின்ற ஒரு சூழலை காணக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆகையால் இப்பொழுது அண்மையில் கூட பட்டதாரிகளுக்கான பரீட்சை நடத்தப்பட்டிருக்கின்றது. அதிலே புதிய ஆசிரியர் நியமனங்கள் கூட வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்றீர்கள். எங்களை போன்ற பின்தள்ளப்பட்டிருக்கின்ற வளையங்களிலே காணப்படுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களை எவ்வாறு நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன்.
2: இல்ல கடை ஜாதக மட்டமே இல்லைன்னு பார்த்தாரு இல்லும் கரணகோட்ட
0: நேற்று நாளில் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்பட்டதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. பாராளுமன்றத்தில் இன்னும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்ததார்கள். செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தன்னுடைய கருத்தினை பின்வருமாறு முன்வைத்திருந்தார்.
3: விசா நீடிப்பு முத்திரைகள் மற்றும் தற்காலிக கடவுச் சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு தூதரத்துக்கு போதிய நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவுத்தரர்களையும் வழங்கப்படுமா?
4: நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஆரம்பகால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தன. இது எவ்வாறாயினும் எங்களது தலையீட்டின் மூலமாக கிடப்பில் இருந்த பல்வேறு தரப்பட்ட பல நூற்றுக்கணக்கான கடவுச்சீட்டுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் அணுகியிருந்தோம். இவை மிகவும் வேகமாக அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. கடவுச்சீட்டுகளை அந்த மக்களுக்கு வழங்குவதற்காக சில நாட்கள் அதிகமாக பிடிக்கின்றன. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம். எதுவாறாயினும் நாங்கள் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்கின்ற விடயம் மிகவும் வேகமாக நடைபெறுகின்ற பட்சத்திலே நாங்கள் நம்புகின்றோம். இந்த விடயத்திற்கு நாங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் பதில்களை வழங்க முடியும்.
5: எங்களுடைய கட்சி, நான் ஆரம்பத்திலிருந்து பேசுகின்ற இந்த இலங்கையரின் அடையாளம், இந்த இலங்கை மக்கள் நாங்கள் என்று சொல்கின்ற அந்த அடையாளத்தை பெற்றுத் தருவார்கள் என்று தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் உங்களை நம்பினார்கள். இல்லை என்று சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. அடிபட்ட தமிழ் பேசும் தமிழ் சமூகம், அதுல முக்கியமாக தமிழர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து பெற்றுக்கொண்ட ஆறுதல் பரிசு, பரிசு என்பதை விட ஆறுதல் இழப்போடு, the bare minimum reparation is this bare minimum provincial council, அந்த இழப்பீடை கூட இப்பொழுது நீங்கள் தராமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இந்த மாகாண சபை தேர்தலை வைக்காமல் இருப்பதற்கான வழியை தேடுகின்றீர்கள்.
0: இன்று மாகாண தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. அதிகாரத்தை தக்க வைக்கவே ஜூலை கலவரம். ஜூலை கலவரத்தை ஐக்கிய தேசிய கட்சி ஈஸ்டர் தாக்குதலை பெருமளவும் ஏற்படுத்தின. காமினியும் ஸ்ரீல் மெத்யூலும் கட்டவிழ்த்து அட்டகாசங்களுக்கு அக்காலங்களை சாட்சி என்பதாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்த கருத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கு பாராளுமன்றத்தில் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். வெளிப்படையாக சொல்ல முடியாத தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் ஜே ஆரின் ஆவிகள் என்பதாக அவர் நேற்றைய தினம் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 1983 ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது தமிழ் மக்களை நாம் பாதுகாத்தது வரலாற்று சாட்சி என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கருப்பு ஜூலை இனக்கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி பிரிதனை மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கியது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உருவாக்கியது. இதுவே உண்மை. இந்த நாட்டில் இனியொரு போதும் இனவாத முரண்பாடுகள் ஏற்படாது. கருப்பு ஜூலை கலவரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே தோற்றுவித்ததென சுய சிந்தையுள்ள மக்கள் எவரும் ஏற்க மாட்டார்கள். கருப்பு ஜூலை சம்பவத்தையும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் தொடர்படுத்தி பேசுவதற்கு எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கிறார்கள். 1983 ஆண்டு கருப்பு ஜூலை கலவரத்துக்கு பின்னர் இன முரண்பாட்டை மற்றும் இனவாதத்தையே ஜே ஆர் ஜெயவர்தன இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கினார். அதுவே பிற்காலத்தில் நாட்டில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. தமிழ் மக்களுக்கு ஓரளவேனும் அதிகாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மாகாண சபை முறையை நாம் ஏற்றுக்கொண்டோம். எனினும் இதன் மூலம் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. ரோஹண விஜயவீர பற்றி தத்துணையுடன் பேசுபவர்களுக்கு 1983 ஆண்டு கலவரத்தை உருவாக்கிய ஜே ஆர் ஜெயவர்தனுடைய பெயரை குறிப்பிடுவதற்கு தைரியம் கிடையாது. 1983 ஆண்டு ஜூலை கலவரத்தை ஜே ஆர் உருவாக்கவில்லையா என்றால் அதை செய்தது யார், தங்கத்துறை குட்டுமணியை யார் கொன்றது, சிறைச்சாலைக்குள் கலவரத்தை ஏற்படுத்தியது யார் என்ற கேள்விகளையும் நேற்றைய தினம் அமைச்சர் சபையில் எழுப்பியிருந்தார். 1983 கலவரத்தின் பொழுது தமிழ் மக்களை நாம் பாதுகாத்த வரலாற்று சாட்சி, வரலாற்றை தெளிவுபடுத்துவதற்காகவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கிறார்கள். நாட்டில் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 2024 பாரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாற்றத்தை நாம் பாதுகாப்போம். வடக்கு கிழக்கில் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட்ட அரசியல்வாதிகளை தமிழ் மக்கள் புறக்கணித்து புதிய தலைமைத்துவத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் காரசாரமாக சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகிறது. எனவே இந்த கருப்பு ஜூலை விவகாரம் தொடர்பாக இன்னும் பலரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரசுரமாகிறது. இனப்பிரச்சினையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே தீர்த்து வைக்கும் என்பதாக சபையில் ராதாகிருஷ்ணன் எம்பி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழர்களை அழிக்க வேண்டும் என திட்டமிட்டு ஜூலை இனக்கலவரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான சிங்கள மக்கள் தமிழ் மக்களை காப்பாற்றியதாக மலையக மக்கள் முன்னணி தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பார்லிமென்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அதனை செய்யக்கூடிய ஒரே ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவரால் நேற்றைய தினம் சபையில் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அவர் குறிப்பிட்டபொழுது அதிகார பரவலாக்கல் அவசியம், எனினும் அதனை வழங்க எவரும் தயாரில்லை என்பதை இன்று வரை தொடரும் பிரச்சினை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பார்லிமென்றத்தில் நேற்று இடம்பெற்ற கருப்பு ஜூலை இனக்கலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே 1983 இனக்கலவரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். அப்போது எனது வயது 30. 1983 ஜூலை 23 தமிழர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்றைய அரசாங்கம் செயற்பட்டது. கொழும்பு, கண்டி, பதுளை, நுவரெலியா, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி என தமிழர்கள் வாழும் நகரங்களையும் தமிழர்களையும் அழிக்க திட்டமிட்டு இந்த இனக்கலவரம் நடத்தப்பட்டது. இவ்வாறான ஒரு இனக்கலவரம் மீண்டும் இடம்பெறக்கூடாது. நடந்தவை நடந்தவையாகிவிட்டன, நடப்பவை நல்லவையாகட்டும். அன்று தமிழர்களை அந்த கலவரத்தில் அழிக்க வேண்டும் என திட்டம் போட்டிருந்தாலும் பெரும்பாலான சிங்கள மக்கள் தமிழ் மக்களை காப்பாற்றினார்கள். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்னவென்பது அன்றிலிருந்து இன்று வரை சகல அரசாங்கங்களுக்கும் தெரியும். பிரச்சனை ஒன்றுதான், அது அதிகார பரவலாக்கல். தமிழர்களுக்கும் ஆள்வதற்கு உரிமை வழங்கப்பட வேண்டும். தமிழர்கள் நாட்டை ஆள்வதற்கு கேட்கவில்லை. தங்களது மாகாணங்களை, தங்களது பிரதேசங்களை ஆள்வது தமிழர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அது அன்று முதல் இன்று வரை நடைமுறையில் இல்லை, இதுதான் உண்மை. அதேவேளை மலையகத்தில் இன்றும் கருப்பு ஜூலை தான் இடம்பெறுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்று இடம்பெறுகின்ற விடயத்தினை அவர்
6: சுட்டிக்காட்டுகிறீர்கள். இந்த நட்பு தொடர வேண்டும். ஆகவே இந்த நட்பு தொடர்வதற்கு இந்த நடந்தவற்றை சொல்லி காட்டாமல், அந்த அரசாங்கம் தான் செஞ்சது, இந்த அரசாங்கம் தான் செஞ்சது என்று சொல்லி காட்டாமல் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரவ் குமார தேசாயர் அவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்றைய தினம் 1983 நடைபெற்ற இனக்கலவரம் அல்லது கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள், இன்று 23 இலங்கையிலே ஒரு மாறாத வடுவாக இருக்கின்றது என்பதை எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சொல்லப்போனால் இந்த கருப்பு இந்த ஜூலை 83 ஜூலை கலவரத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருவன். அந்த நேரம் எனக்கு வயது 30 இருந்தது. ஆகவே இவ்வாறான எனது அனுபவத்தை சொல்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாராளுமன்றம் இருக்கின்றது என்பதை
0: பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் நேற்றைய தினம் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் இளைஞர்களை ஐக்கிய தேசிய கட்சி ஏமாற்றியது என்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடைய கருத்தை மையப்படுத்தியதான ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை பதித்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரே, இதற்கு வழிவகுத்தார்கள் என்பதாகவும் அன்றைய ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்தன் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் பார்லிமென்றத்தில் காரசாரமான ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பார்லிமென்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கருப்பு ஜூலை தொடர்பான சபை ஒத்திப்பு வழி விவாதத்தில் அவரால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. நுவரெலியாவை எரித்து சாம்பலாக்கியவர்கள் யார் என்பது தற்போது சபையில் இருக்கும் ராதாகிருஷ்ணன் எம்பிக்கு தெரியும். அப்போது மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்கு வீடு வீடாக சென்று வீடுகளையும் கடைகளையும் எரிக்க நடவடிக்கை எடுத்தார். எமது பெண்களை தோஷம் செய்த பாவிகள் ஐக்கிய தேசிய கட்சியினர் என்பதை உண்மை. பதுளையில் தமிழர்களுடைய கடைகளை எரிக்கும் போது ராணுவத்தினரே வெண்கட்டியை உபயோகித்து அவற்றுக்கு அடையாளம் விட்டார்கள். பச்சிளம் குழந்தைகளையும் தீயில் போட்டு எரித்தார்கள் என்ற பல்வேறு விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ரஞ்சித் மத்துவ பண்டார போன்றவர்கள் அவற்றை மறந்துவிடக் கூடாது. நாட்டில் அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து பயங்கரவாத சட்டத்தை அமுலாக்கி தமிழர்களை வைத்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது.
6: பெரிதாக பேசினார்கள்,
7: அதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு நன்றாக இருக்கும். அதாவது அவருக்கு பின்னால் இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1983 நுவரலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல எங்களுடைய
0: அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் சபையில் மற்றும் ஒரு பிரதான பேசுபொருளும் விடயமாக மாறியிருந்தது. முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம், அர்ச்சனா எம்பியை சபாநாயகர் விழித்ததால் சபையில் சொற்போர் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்றைய தினம் பார்லமென்ற அமர்வு ஆரம்பமாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் பொழுது பார்லமென்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கேள்வி முன்வைக்க, அதற்கு முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம், பார்லமென்றத்தை நகைச்சுவை மேடையாக்க வேண்டாம் என்று சபாநாயகர் அர்ச்சனா எம்பியை விழித்து பேசியதனால் சபையில் நேற்றைய நாளில் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் பொழுது சபாநாயகர் பார்லமென்ற உறுப்பினர் சாணக்க மதுவுடவை விழித்து உரையை நிறைவு செய்யுமாறு மேலதிக நேரம் எடுத்து பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் பேசும் நேரத்தை எங்களுக்கு வழங்கினால் எங்களுக்குள் உரிய நேரத்துக்குள் பேச முடியும், நீங்களும் அதில் குறுக்கிட்டால் எனது கேள்வியும் மறந்து போகிறது என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விளையாட்டை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய உரையை குறுகிய நேரத்தில் பேசி நிறைவு செய்யுங்கள். சாணக்க மதுகுட எம்பியினுடைய கேள்விகளுக்கு கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதியமைச்சர் நாமல் கருணரத்னர் பதிலளிக்க முற்பட்ட பொழுது மீண்டும் சபாநாயகர் குறுக்கிட்டிருந்தார். முடிந்த அளவு நேரத்தோடு பதில்களை வழங்குங்கள். பதில்கள் உரிய நேரத்தில் கிடைக்குமாக இருந்தால் சுற்றி வளைத்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உரிய கேள்விகளை முறையாக வினவ முடியும். அடுத்த கேள்வியை முன்வைக்க நான் தயாராக இல்லை என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அர்ச்சனா எம்பி அடுத்த கேள்வியை முன்வைப்பார் என்ற விடயமும் அவரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. சபாநாயகரே, நான் தற்போது நிறைவு செய்ய வேண்டுமா இல்லாவிட்டால் கேள்விகளை முன்வைக்க வேண்டுமா என்பதாக அர்ச்சனா எம்பி நேற்றைய தினம் சபாநாயகரை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தார். 1 நிமிடமும் 3 செகண்ட்களும் இருக்கின்றன, அதற்குள் கேள்வியை முன்வையுங்கள், இதனை நகைச்சுவையாக்கிக் கொள்ள வேண்டாம் என்ற விடயம் சபாநாயகரால் குறிப்பிடப்பட மிக்க நன்றி. கிளிநொச்சி பிரதேசத்தில் கைப்படி மண் விவசாயம் என்ற ஒரு வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. அந்த வேலை திட்டத்தில் பெருந்தொகை நிதி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் அடையாளம் கண்டு வெளிப்படுத்தியதன் பின்னர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலிருந்து என்னை வெளியேற்றினார்கள். எனவே இதற்கு பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டிருந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் சபாநாயகர் இடையில் குறுக்கிட்டு இது உங்களுடைய குறுக்கிட்டு கேள்வியில் என்ற விடயத்தினை அவர் தெரியப்படுத்தியிருந்தார். நான் எனது குறுக்கிட்டு கேள்வியை முன்வைப்பதற்கு முன்னரே நீங்கள் தடை விதிக்கிறீர்கள் என்பதாக அர்ச்சனா எம்பி தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தார். முட்டாள்தனமாக செயற்பட வேண்டாம், பார்லமென்றத்தை நகைச்சுவை மேடையாக்க வேண்டாம். சபாநாயகரின் இந்த கருத்தை தொடர்ந்து அர்ச்சனா எம்பி கூச்சலிட ஆரம்பித்தார். அதற்கிடையில் எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நிலையற் கட்டளைகளில் எந்த ஒரு பார்லமென்ற உறுப்பினருக்கும் பொருத்தமற்ற வகையில் தவறான வகையில் விழிப்பது ஏற்புடையதல்ல என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் அர்ச்சனா எம்பியை முட்டாள்தனமாக செயற்படுவதாக விழித்தீர்கள், இது பொருத்தமில்லாத செயற்பாடு. சபாநாயகர் என்ற அடிப்படையில் நீங்கள் நிலையற் கட்டளை சட்டத்தை முறையாக பின்பற்றினீர்கள் என்றால் எந்த சிக்கலும் இல்லை, எனக்கு பேசுவதற்கு இடமளியுங்கள். சபையில் உள்ள எம்பி ஒருவரை முட்டாள் என்று பேச்சை பேசுகிறார் என்று விழிக்க முடியாது, அவ்வாறு பேச வேண்டாம், அது பொருத்தமில்லாத வார்த்தை பிரயோகம் என்பதாக அதை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து உரையாற்றிய சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தார். இந்த சபையில் சகலரும் நிலையற் கட்டளை சட்டத்துக்கு அமையவே செயற்படுகிறோம். இதன்போது பாராளுமன்ற வரலாற்றில் இந்த சபையில் உள்ள 2 எம்பிக்களை விட எவரும் காட்டுத்தனமான மூர்க்கமாக அல்லது அடக்க முடியாமல் செயற்பட்டதில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் நிலையற் கட்டளை சட்டத்தை பற்றி பேசிய போதும் செயற்பட்ட விதம் தவறானது, ஒலிபெருக்கியில் அந்த விடயங்கள் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த சபையின் 4 சுவர்களும் சாட்சி, முழு தமிழ் மக்களையும் எந்த அளவு அவதூறு செய்கிறார் என்பது தெரியும். இவர் பார்லமென்றத்தில் மாத்திரமல்ல கட்சித் தலைவரும் சிரேஷ்ட பார்லமென்ற உறுப்பினருமான குமார் பொன்னம்பலம் இவர் அருகில் அமைந்திருக்க முடியாது என்று கடிதம் சமர்ப்பித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இவருக்கு ஏதாவது மனநலம் சார்ந்த நோய் இருக்கலாம், வைத்தியம் பெற்றால் சரியாகிவிடும் என்று எண்ணி சகலவற்றையும் பொறுத்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த சபையில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசிரியவை கதிரையால் தாக்கியிருக்கிறார்கள், ஆனால் எவரும் அவதூறாக பேசியதில்லை. அதனால் பொதுவான பார்லமென்ற ஒழுங்கு விதிகள் குறித்து பொது தீர்மானம் ஒன்றுக்கு வருவோம் என்பதை எதிர்க்கட்சித் தலைவரிடம் வினயமாக முன்வைக்கிறோம், அதில் மாற்று கருத்தில்லை, ஆனால் இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக சபையை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க முடியாது என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அர்ச்சனா எம்பி இதற்கு முன்னரும் சபையில் என்னை விழித்து எனக்கு அவதூறு ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்ற விடயமும் நேற்றைய தினம் சபாநாயகரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அதனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுக்க ரீதியாகவும் கௌரவமாகவும் செயற்படுவார்களாக இருந்தால் சிறந்தது என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு நேரத்தில் முட்டாள் என்று கூறவும் இன்னொரு நேரத்தில் வேறு விதமாக பேசுவது பொருத்தமல்ல. இந்த சபையில் குமார் பொன்னம்பலம் என்று எவரும் இல்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்றே ஒருவர் இருக்கிறார் என்பதாகவும் எதிர்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருந்தையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே காரசாரமான சபையாக நேற்றைய நாள் சபை அமர்வுகளில் ஒரு பகுதியிடம் பெற்றிருந்தது. இன்னும் பல விடயங்கள் குறித்து அடுத்ததாக பேசலாம். இந்த விளம்பர இடைவெளியின்

0: உணவு இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பரிந்துரைக்கிறோம். அடுத்ததாக மற்றொரு பிரதான செய்தி குறித்து பார்க்க இருக்கின்றோம். காலை முரசு பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கிறது. ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியை உருவாக்குவதற்கு வலுவான விளையாட்டு கலாச்சாரம் நாட்டிற்கு அவசியம் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கொள்காட்டிய செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கீழ் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களுடைய முன்னேற்ற மேலாய்வு மற்றும் 2027 ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பொழுதே இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். விளையாட்டை வரும் போட்டிகளோடு முடித்துவிடாமல் மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு செயற்பாடாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் போது விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வெற்றியடைவது மட்டுமன்றி முழு சமூகத்தினதும் விளையாட்டு தொடர்பில் எழுச்சி ஏற்படுத்தும் வகையில் அவற்றை திட்டமிட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் 2028 ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவிற்காக திறமையான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை அடையாளம் காண்பது, பயிற்சி அளிப்பது மற்றும் வசதிகளை வழங்குவதன் மூலம் வெற்றி அடைவதற்கு அவர்களை தயார்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். சர்வதேச அளவில் வெற்றி பெறக்கூடிய விளையாட்டு தலைமுறையை நாட்டில் உருவாக்குவதற்கு அறிவும் திறமையும் நிறைந்த சிறந்த பயிற்சியாளர் குழு தேவை என்றும் அதற்கு திட்டங்களை தயாரிக்குமாறும் இங்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி, விளையாட்டின் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அது அத்தியாவசியமான விடயம் என்றும் தெரிவித்திருந்தார். இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம், விளையாட்டு மருத்துவ நிறுவனம், தேசிய விளையாட்டு அகாடமி, சுகததாஸ் தேசிய விளையாட்டு வளாக அதிகார சபை, ஊக்கமருந்து தடுப்பு நிறுவனம், தேசிய இளைஞர் படையணி, தேசிய இளைஞர் சபைகள் மன்றம், தலைமைத்துவ மேம்பாட்டுக்கான தேசிய மையம் உள்ளிட்ட நிறுவனங்களால் 2026 ஆண்டில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள், 2027 ஆண்டிற்கான திட்டமிடல்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தேவைகள் குறித்தும் இதன்பொழுது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதன்பொழுது பேசப்பட்டிருப்பதையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. சீன குழுக்களிடையே மோதல், துறைமுக நகரில் கடத்தப்பட்ட சீன பிரஜை படுகொலை, அகலியகுடவில் சடல மீட்பு, தப்பியோட முயன்ற இரு சீன பிரஜைகளும் கைது என்பதாக அதற்கு ஒரு செய்தி திரைப்படப்பட்டிருக்கிறது. வீரசிரிப்பதுடைய முதல் பக்கத்தின் செய்தியை காணலாம். கொழும்பு துறைமுக நகரத்தில் வைத்து சீன பிரஜைகள் குழு ஒன்றினால் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகப்படும் சீன பிரஜை ஒருவருடைய சடலம் எகலியகுட கரந்தன காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று 23 போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சீன பிரஜைகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பு கோட்டை துறைமுக நகர பகுதியில் தூண்டிலில் மீன்பிடிப்பதற்காக நேற்று 23 அதிகாலை 3 சீன பிரஜைகள் கெப்ரக வாகனம் ஒன்றில் வருகை தந்திருக்கிறார்கள். இதன்பொழுது இரு வாகனங்களில் குறித்த பகுதிக்கு வருகை தந்த மற்றொரு சீனர்கள் அடங்கிய குழு அந்த மூவரையும் கடுமையாக தாக்கியுள்ளதோடு தாக்குதலை நடத்திய பின்னர் அங்கிருந்த ஒரு சீன பிரஜையை கடத்தி சென்றதுடன் தாம் வருகை தந்த வேன் ஒன்றை அவ்விடத்திலேயே விட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் நடத்திய பரிசோதனை பொழுது குறித்த வேனிலிருந்து பிஸ்டல் கைத்துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதனிடையே கரந்தன கெட்டுகடை பகுதியில் சட்டவிரோதமாக மதுபான தயாரிப்பு தொடர்பில் கிடைக்கப்பட்டிருந்த ரகசிய தகவல்களுக்கமைய சோதனை நடவடிக்கைகளுக்காக சென்றிருந்த அகலியகுட போலீஸ் குழுவினர் வனப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கற்கள் குவிக்கப்பட்டிருந்த இடம் ஒன்றை அவதானித்திருக்கிறார்கள். அதில் மனித கையொன்று தென்பட்டதை அடுத்து போலீசார் உடனடியாக அந்த பகுதியை சோதனையிட்ட பொழுது கற்களுக்கு இடையே மனித சடலம் ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருந்தமே தெரிய வந்திருக்கிறது. குறித்த சடலம் சீன பிரஜை ஒருவரது என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவரே கொழும்பு துறைமுக நகரத்தில் வைத்து கடத்தப்பட்டவர் என்பதாகவும் உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் சந்தித்திருக்கின்றேன். இனினாலும் மிகப்பட்ட தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிகழ்வு ராசி அதே போல உலக தகவல்கள் மற்றும் இன்றைய நாளுக்கான தலைப்பு ஸ்பெஷல் செக்மெண்ட் ஞாபகப்படுத்தி இன்றைய நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று பல விஷயங்கள் உள்ளடக்கியதாக இன்றைய வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.8 பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அது கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 8, 14, 16, 26 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் 3057 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 8, 14, 16, 26 200,000 பரிசுகள், 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,21,720 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான ஊதா நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள். 4,943 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 15, 20, 45 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 15, 20, 45 10,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,77,76,800 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 64,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட் இழப்புக்கான கருநீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்பால் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,231 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 13, 19, 21, 44 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 13, 19, 21, 44 சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 4, 3, 1, 9, 2 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் 25,000 பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்கள் 4, 3, 1, 9, 2 200,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,69,280 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 5,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 5,392 சீட் இழப்பு வாரத்துக்கான சனிதாரத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி, ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 7, 16, 29, 56 அந்த வெற்றி முடிவுகள். மீண்டும் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 7, 16, 29, 56 லக்கி சான்ஸ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 4, 9, 2, 9, 8 லக்கி சான்ஸ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 4, 9, 2, 9, 8 200,000 பரிசுகள், 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,25,280 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 5,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2407 சீட் இழப்பு வாரத்துக்கான கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ, சுப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 14, 15, 21, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, சுப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 14, 15, 21, 35. நேற்றைய நாளில் மொத்தமாக 200,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,28,88,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 32,27,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான இளம் மன்னிர கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தின சம்பத லொத்தருக்கான வெற்றி முடிவுகள், 965 சீட் இழப்பு வாரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 6, 0, 0, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 6, 0, 0, 2, 0. நேற்றைய நாளில் 38,31,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 2,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான இளஞ்சிவப்பு சுப்பிரிதன சம்பத லோத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 439 சீட் இழப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 0, 0, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 0, 0, 2, 0. நேற்று நாளில் 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,38,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுப்புக்கான ஜாயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள், 1061 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 16, 19, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 16, 19, 45. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,53,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLV சீப்பாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுவீங்க. நல்ல விஷயம் தானே, இளமையா இருந்தா எப்பயுமே நல்லது தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதாவது இயற்கை முறையிலாக, அது மட்டுமல்லாது பாத்தீங்கன்னா வெளித்தோட்டத்துக்கு மட்டுமல்லாது அகத்தோட்டத்திலும் நீங்கள் இயற்கையாக இருக்க வேண்டும். அதே போல உங்களது இளமையாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது கிளிஃப் கலோஜ் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். காரணம் இந்த கிளிஃப் கலோஜ் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தலைமுடி உதிர்வு குறைகிறது, முடி அடர்த்தியாகிறது, அதே போல எலும்புகள் வலுப்பெறுகிறது. ஆக இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதாக எங்களுடைய தேக ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த கிளிஃப் கலோஜ் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே இளமை கிடைக்க போகிறது. இப்போது காகில் சூட் சிட்டி அதே போல இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான மருந்துகளை நீங்கள் இந்த கிளிஃப் கலோஜ் நேச்சுரலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப தவசாக்களுக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 373rd சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 27, 40. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 27, 40. சிறப்பு இலக்கங்களாக 2, 7, 0, 1 தெரிவாக இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 2, 7, 0, 1 தெரிவாக இருக்கிறது. 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,38,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோபி சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,499 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. சூப்பர் மணிக்கும் வெற்றி இலக்கங்கள் 33, 54, 55, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 33, 54, 55, 74. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 91,48,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,39,06,005 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,257 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 8, 6, 1, 2, 9, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 8, 6, 1, 2, 9, 2. நேற்று நாளில் 25,000 பெறுமதியான பணப்பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 2,41,81,120 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,28,63,608 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,287 சீட்டிழப்பு வாரத்துக்கான தன நிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 27, 39, 53, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து என். வெற்றி இலக்கங்கள் 27, 39, 53, 66. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,7,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 9,28,94,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,605 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 4. வெற்றி இலக்கங்கள் 8, 22, 28, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 8, 22, 28, 48. சூப்பர் இலக்கம் 4. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது வழங்கப்பட்ட பரிசாக 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக நேற்று நாளில் 80,88,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,89,26,198 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ.
1566 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 2, 5, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 9, 20, 53. நேற்றைய நாளில் சுபபரிசாக 5,731,000 பெறுமதி என பணப்பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,84,80,571 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுபபரிசாக 30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 832 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 1, 2, 9, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 1, 2, 9, 2. நேற்றைய நாளில் மொத்தமாக 47,66,160 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 5, 8, 6, 8. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 525 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 5, 8, 5, 6, 8. நேற்று நாளில் மொத்தமாக 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,123,000 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

ராக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:32 மணி வரை, ராகு காலம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, எமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் அமைதி, கன்னி உதவி, துலாம் கவனம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் ஊக்கம், கும்பம் நிம்மதி, மீனம் விவேகம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் அமைதி, கன்னி உதவி, துலாம் கவனம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் ஊக்கம், கும்பம் நிம்மதி, மீனம் விவேகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: மனுஷன் நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது, நீ நினைத்த இடத்தை அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா,
1: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
0: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு, அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
2: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா, பிரச்சனையை முடிச்சு கொள்ளுவான்.

சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 நல்ல வசையில் இல்லைங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்று www.vasanthamfm.org இணையதளத்துக்கு போறீங்க அப்படின்னு நினைச்சால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். நேரமே போது 8 மணி.

நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு. ஓகே லாஸ்ட் டான்ஸ். நேற்றுல இருந்து அப்படியே படம் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேர் சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படி எல்லாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா உற்சாகமாக எழுந்திருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் சந்த நிகழ்ச்சியோடு போனேஷனா இந்த நாளுக்கான தலைப்பு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஆக நாளுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி நீங்க எல்லாம் கேள்வியாக கேட்கிறது என் காதுகளுக்கு கேட்கிறது. சரி, இன்னை நாள் முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாள் சர்வதேச நாள்னு பார்க்கும்போது 24ஆம் தேதி சர்வதேச அளவில் பாத்தீங்கன்னா சர்வதேச சுய பராமரிப்பு தினம், இன்டர்நேஷனல் செல்ஃப் கேர் டே அனுசரிக்கப்படுகிறது. ஆக இதன் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் என்பது மிக அவசியம். அதை வச்சுதான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஆக முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இதை வைத்து தான் இந்த நாளுக்கான தலைப்பு உங்களுக்காக வழங்க போகின்றேன். அதாவது சுய பாதுகாப்புக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம். அது என்ன? ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலைகளாக இருக்கலாம், அதே போல எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்கின்ற வேலைகளாக இருக்கும், உங்களது பாதுகாப்புக்காக நீங்கள் செய்கின்ற வேலைகள் திட்டங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 7175 0011 அல்லது 0112 7175 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக அணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தில் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38.
3: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை

காலங்கட்டியுமான தாளத்தவன்தாச்சா. திருநாளி திரைப்படத்துக்காக பாடல்கள் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷமாக உற்சாகமாக காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. நான் கேட்டிருக்க கேள்வியை நினைச்சாலும் அதாவது உங்களது பாதுகாப்புக்காக சுய பாதுகாப்புக்காக நீங்கள் செய்கின்ற வேலைகள் என்னென்னு சொல்லி நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சரி, சந்தோஷம். இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்போதுமே இளமையாக இருக்க வேணும் சொல்லி ஆசைப்படுறது நியாயம் தானே. அப்படி இருக்க வேணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும், கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே இயற்கையான முறையில் இளமையான தோற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வெளித்தோற்றம் கிடையாது, அகத்தோற்றம். அதாவது எலும்புகள் உறுதியாக போகிறது, போல முடி அதிர்த்தியாக போகிறது, முகப்பொழிவாக போகிறது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் நீங்க எப்போதும் எடுத்துக்கொள்ளுங்கள். காகில் சுட்சிடி அதே போல முன்னணி மருந்தகங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்பொழுது முக்கியமான செய்திகள் பல இருக்கிறது, அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கொழும்பு போர்ட் சிட்டி விஷயம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது முக்கியமான விடயமாக, பேசுகின்ற விடயமாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கொழும்பு போர்ட் சிட்டி துறைமுக நகரத்தில் இருக்கிற அந்த வளாகத்தை பத்தி இரண்டு சீன குழுக்களில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சந்தேகத்திடமான மோதல் அதே போல கடத்தல் சம்பவம் தொடர்பாக இப்பொழுது ஒருவர் உயிர்ந்த சம்பவம் பதிவாயிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு திரைப்பட காட்சி போலதான் இந்த காட்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சீன நாட்டவர்களும் கைது செய்யப்பட்டதாக இப்பொழுது காவல்துறையிலிருந்து விஷயத்தை சொல்லியிருக்கிறது. முன்னதாக கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் கடந்த புதன்கிழமை 22 இடம்பெற்ற இந்த கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்தான் கடத்தப்பட்ட சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் அகலக்கூடிய கரந்தன பகுதியில் வனப்பகுதியில் இருந்தால் அந்த கண்டெடுக்கப்பட்டதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் சீன தூதரகத்தோடு இப்பொழுது இது பற்றிய விஷயங்களும் மேலதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு குழுக்களுக்கான மோதல் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி இப்பொழுது அலசி ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினால் முதற்கட்டமான விசாரணைப்படி கடந்த புதன்கிழமை 22 பாத்தீங்கன்னா 11 பாத்தீங்கன்னா மூன்று சீன நாட்டவர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்டிருந்த ஒரு சிற்றுன்றில் பாத்தீங்கன்னா கொழும்பு போர்ட் சிட்டிக்கு வளர்த்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் அங்கிருந்து தொங்கு பாலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடித்துக் கொண்டதுகளில் தான் நேற்று வியாழக்கிழமை 23 பாத்தீங்கன்னா 2 பாத்தீங்கன்னா 2 முதல் 3 அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் கருப்பு நிற ஒரு வேனில் வந்திருக்கிறாங்க. சுமார் அந்த வேனில் 20 அடங்கிய சீன குழுக்கள் தான் அந்த வேன்ல வந்திருக்கிறாங்க. அந்த வேன்ல வந்து பார்த்தீங்கன்னா குறித்த மூவரையும் துப்பாக்கி முனையில் வைத்து அவர்களை அச்சுறுத்தி அவர்களை கைகள் கால்களை கட்டி முழங்க பார்த்தீங்கன்னா முகங்களை அப்படியே மூடி கொடூரமாக தாக்கி இருக்கிறாங்க. தாக்கிய பிறகு பார்த்தீங்கன்னா இருவரை பலவந்தமாக கருப்பு நிற வேனில் ஏற்றிருக்கிறாங்க. அதே போல ஹாவா ஷாங் என அடையாளம் காணப்பட்ட 3 நபரை வேறொரு வாகனத்தில் கடத்தி சென்றிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேர் நாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி வளாகத்திலேயே அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அந்த பகுதியிலே கைவிடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 3 நபரை கொண்டு போயிட்டாங்க. இதை தெரிஞ்சு கொண்ட இந்த 2 நபர்களுக்காங்க உடனே வந்து போலீசாரிடம் அதிகாலை 5 தான் இந்த கொழும்பு துறைமுக காவல்துறையினர் அணுகி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட 3 இருந்தாங்க, 2 வந்துட்டு இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க, சாரி ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டாங்க, நாங்கள் 2 இப்படி இருக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதன் பின்னர் பார்த்தீங்கன்னா நேற்று பிற்பகல் அகலிய கூட கரந்தன பகுதியில் தான் கை கால் கட்டப்பட்ட நிலையில் கண்கள் மூடப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது பயங்கரமாக அவர்கள் தாக்கப்பட்டு ஒருவரின் உடலும் மீட்கப்பட்டது. இப்ப 2 கூட்டிட்டு போயிட்டு அவர்களை இவர் தானா அவர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 இப்பொழுது சிகிச்சை பெற்று விடுவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே 2 சீன நாட்டவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கைவிடப்பட்டு கருப்பு நிற இந்த சிற்றுந்தை சோதனையிட போது அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 ரக அரை தானிய துப்பாக்கி அதே போல வாக்கி டாக்கி என்றெல்லாம் அந்த வேனுக்குள்ள இருந்திருக்கிறது. அப்ப இந்த சம்பவம் ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் இருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி இப்பொழுது போலீசார் தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், இது பற்றிய விசாரணைகள் வரும்போது நான் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கின்றேன். பாதிக்கப்பட்ட பயணத்தில் இந்த சிற்றுந்த கொழும்பு 5 இருக்கின்ற நிறுவனம் ஒன்றில் பெயரில் பதிவு செய்யப்பட்டது. அந்த வாகனம் பாத்தீங்கன்னா அந்த கொழும்பு 5 இருக்கிற ஒருத்தர் ஒரு பேர்ல தான் இது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. சரி, பார்க்கலாம், இந்த பெயரில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டவர்கள் இவர்களுடைய வாகனம் எப்படி இவர்களுக்கு கைமாறியது என்று பல விஷயங்கள் இப்பொழுது கீழே இருந்து இப்பொழுது அலசி ஆராயப்படும் விசாரணைகள் மூலமாக. சரி, இன்னும் ஒரு செய்தி, நேற்று கிடைக்கப்பட்ட செய்தியான நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தரம் 5 புலமை பரீட்சை திகதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த விஷயம் பரவலாக பேசப்பட்டது. 2026 5வகுப்பு புலமை பரீட்சையில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என இப்பொழுது பரீட்சைகள் திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த பரீட்சையானது பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கின்ற
2723 மையங்களில் நடத்தப்படுகிறது. அதன்படி இரண்டாம் பக்கம் முற்பகல் 9:30 முதல் 10:45 மணி வரை, முதலாம் பக்கம் முற்பகல் 11:15 முதல் மதியம் 12:15 வரையில் நடத்தப்பட இருக்கிறது என்பதையும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதுக்கான பிரச்சாத்திகள் தயாராகிக் கொள்ளுங்கள், பெற்றோர்கள் அதுக்கான சரியான விஷயங்களை செய்து கொள்ளுங்கள். இந்த விண்ணப்பதாரிகள் வருகை பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட வலை கல்வி அலுவலகங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை திருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டும் போதில் நீங்கள் செய்ய வேண்டியது www.doenets.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயின்னு சொன்னால் அந்த விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஜூலை நேற்றைய நாள் 23 முதல் ஆகஸ்ட் 3 வரை பார்த்தீங்கன்னா இணைய வழியில் அவற்றை மேற்கொள்ள முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளுக்கு வேணும் சொன்னால் நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். 011-2-78-42-02 இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். அது 011-2-78-45-37 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. விளையாட்டு தகவல்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. பாருங்கள், தீப்பரவல் தீப்பரவின் காரணமாக இப்பொழுது பெரும் மோசமடைந்திருக்கிறது பிரான்ஸ் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதை பற்றிய விஷயங்களும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து நடந்து கொள்கிறது. காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரிவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நினைத்ததெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போறாய். ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
3: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
2: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
3: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன பிரச்சனையை முடிச்சு கொள்ளுவோம்.
0: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
4: பாடலாய்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். எங்கிருந்தாலும் மனித கொள்ளுங்கள் 102.6 102.8 என்ற வரிசையில் இல்லைங்கள் எங்கிருந்தாலும் மனித கொள்ளுங்கள். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல பெயிண்ட் வகைகள் இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது எங்கன்னு சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸுக்கு போகணும். நீங்கள் போக வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக சந்தோஷம், நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு போக்குவரத்து செலவிடும் குறையும். காரணம், ஒரே இடத்துல எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் பெறும்போது கரைக்கடையா ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, தெரிவுகள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள் என்பதையும் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக் கொண்டு ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லிவிட்டு இருக்கிறேன் நேர்களை கருத்துக்கு. அதாவது சுயாதீன ஊடக வரைவு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், டேக் கேர் வேலைத்திட்டம். இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தில் செய்கின்ற முக்கியமான விஷயம் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாதை சம்பந்தமான விழிப்புணர்வுகள், பாதை விதிமுறைகள், அதே போல விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக தான் இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக செய்கின்ற சுயாதீன ஊடக வரைவு ஐடிஎன், வசந்தம் டிவி, லக்கண்ட, வசந்தம் எஃப்எம் போன்றவை இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சரி சொந்தங்களே, இப்போ பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் சுய பராமரிப்பு தினமாக இருக்கிறது, சர்வதேச சுய பராமரிப்பு தினம். ஆக இன்றைய நாள் நான் கேட்டிருந்த உங்களது பாதுகாப்புக்காக நீங்கள் செய்கின்ற வேலைகள் என்ன சொல்லி தினேஷ் சொல்றது, அன்பான வணக்கம். ஆனால் முடிஞ்ச வரை கடை சாப்பாட்டை குறைப்பேன். என்ன சொன்னால் அவங்க இந்த ஒயில் கூட போட்டிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறதுக்காக நான் என்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக நான் வெளியில் சாப்பிட்றதை குறைச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம். அதே போல் அன்பு வணக்கம்னு சொல்லிக்கொண்டே சாந்தி ரத்னபுரம் வந்து சொல்லியிருக்காங்க, குடும்பங்கள் உணவு என்னுடைய கட்டுப்பாடு தான் இருக்கிறது, அப்போ நான் சரியான முறையில் சமைத்து கொடுக்கணும். ஆக நான் நல்லவற்றை தேடி தேடி சமைத்து கொடுக்குறேன், என்னையும் தாண்டி என்னுடைய குடும்பத்தையே பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயமா. அதே போல் லலிதா ஹட்டன் வந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். அவங்க சொன்ன விஷயம், தன்னுடைய பாதுகாப்புக்கு தான் ஒரு சேமிப்பை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வயது போனாலும் எனக்கு அந்த சேமிப்பு உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் இல்லையா? உங்களுடைய பாதுகாப்புக்கு உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக முக்கியம். அதே போல தியாகம் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி செய்கிறேன், உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகிறது. ஆக நான் ஒவ்வொரு நாளும் நடைபயிற்சி செய்யும் போது எனக்கான பாதுகாப்பாக நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல காலை பொழுது வணக்கம் கலக்கல் நாயகன் போனா நன்றி வளைய போல நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். சப்ரினா ஃபுட்ஸ்ல இருந்து செல்வா நாரம்பில் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு மனைவி நாயகி, மகன் சப்ரினா, விஷாலினி, மகன் தீபக், சுபா, நதிஷா, நிரோஷா, தீனா, சக்திவேல் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. நிஷா வந்திருக்கிறாங்க மாவட்டிலிருந்து, நிகழ்ச்சியோட எங்களையும் எழுந்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பு காலை பொழுது வணக்கம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஃபேஸ்புக் வழியாக. அன்பான வணக்கம் போனேஷன் எப்படி இருக்கிறீங்க? அக்கறை பற்றி பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறான். பாஸ்கரன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். போனேஷன் எப்படி இருக்கிறீங்க? காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோட எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அஜித் என்று சொல்லிக்கொண்டு மஸ்கலியாருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். பண்ணைபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். காலை பொழுது வணக்கம் தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்லி ஸ்டீவன் தன்னுடைய கமெண்ட்ஸையும் பதிவிட்டுக்கார். நன்றி ஸ்டீவன். பாடல் வருகிறது கேட்டு மகளுக்கு. அட்டாம்பேட்டிலிருந்து புஷ்பராஜ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். செல்லுதுரை நந்தகுமார் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அதுபோல ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கார். நமஸ்காரம் நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க? ஹல்மதுல இருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டார். சிவா சர்மா பவானி ஐயர் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா?
3: அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
3: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: Quite exciting.
6: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
7: நீயும் நானும் போவது காதலின் பாதை.
6: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
7: பார்த்ததா
6: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
7: பாட்டுத்தான்
6: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
1: எஃப்எம்
2: 102.6 102.8.
3: லெஜெண்ட் சார் நீங்க.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அட்வான்ஸா?
5: கொஞ்சம் அர்ஜென்ட் சார்.
4: அந்த கார்னர் டேபிள் அட்டன் பண்ணுங்க.
5: குட் ஈவினிங் சார்.
4: குட் ஈவினிங் சலீல், நீ இங்க வேலை செய்யறியா?
5: எஸ் சார், பார்ட் டைம் ஜாப் பண்றேன். வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதான் என் செலவு நானே பாத்துக்கலாம்னு.
4: அதுக்கு உன் படிப்புக்கு சம்பந்தமான வேலையா ஏதாவது பண்ணலாமே?
5: அப்படி ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார், பண்றேன் சார்.

உலகின் காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கு வசனம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான தகவல் எல்லாம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். நீங்கள் இளமையாக வேணும்னு சொல்லி ஆசை இருக்கும் இல்லையா? எப்போதுமே இளமையாக இருக்க வேணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அந்த ஆசை நியாயமானதான். அதாவது சரி செய்து கொள்வதற்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும். அதுதான் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னா எப்போதுமே நீங்க இளமையா இருப்பீங்க. அது எப்படி போனேஷன் சொல்லி நீங்க கேட்கலாம். எஸ் விஷயம் இருக்குது. அதாவது நீங்க கிளிப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே இளமையான தோற்றம் கிடைக்க போகிறது. எலும்புகள் உறுதியாக போகிறது. அதே போல முகப்பொழிவு, அழகான ஒரு முகப்பொழிவு கிடைக்க போகிறது. ஆக இப்படி எல்லாம் விஷயம் இருக்குது. முடி அடர்த்தியாக போகிறது போன்ற பல விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் வெளித்தோட்டத்தில் மாத்திரமல்லாமல் நாங்கள் அகத்திலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நாங்கள் அருமையாக இளமையாக இருப்போம். அப்ப இளமை பெற்றுக் கொள்ள வேணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கிளிப் கலோஜின் நேச்சுரல வாங்கி பாவித்து பாருங்கள். காய்கில் சுற்றுச்சூழல் இருக்கிறது. அதே போல இலங்கையில் இருக்கின்ற முன்னணி மருந்து பெரிய உதவியா இருக்கும் இளமை ஆகுவதற்கு. இளமை திரும்புதே அப்படின்னு பாடெல்லாம் படிச்சுக்கொண்டு நீங்கள் அப்படியே ரீல்ஸ் எல்லாம் போடலாம். சரி, இதே இருக்கும் போது ஒரு செய்தி, முக்கியமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிரான்ஸ் தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற லேஷ் கேப் பேரட் என்ற ஒரு கடலோர சுற்றுலா நகரில் அருகே பார்த்தீங்கன்னா இரவில் பயங்கர காட்டு தீ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்டு தீ பார்த்தீங்கன்னா காட்டின் வேகம் காரணமாக இந்த தீ சுமார் 4900 ஏக்கர் வனப்பரப்பில் பார்த்தீங்கன்னா மலை மலை மலைன்னு சொல்லி அப்படியே பரவி இருக்கிறது. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 8 சுற்றுலா முகாம்களில் தங்கியிருந்த பயணிகள் மற்றும் காடுகளில் ஓரமாக வசித்து வந்த பொதுமக்கள் என 10,000 மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தகவல் இருந்து பார்த்தீங்கன்னா விரைந்து வந்த 500 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் காட்டு தீயை அணைக்க தீவிரமாக போராடி வருகின்றார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா காட்டு கடுமையான வறட்சி தான் இந்த பக்கம். அப்போ வறட்சி காரணமாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெயில் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தீயை கட்டுப்படுத்துதல் கடும் சவால்கள் நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா மட்டுமல்லாது பிரான்சில் 44,000 ஹெட்ரிக் நிலங்கள் காட்டு தீயால் நாசமாக இருப்பதாக சொல்லப்படுது. இதுவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. காரணம் தொடர்ந்து இந்த காட்டு தீ பரவல், அதே போல வறட்சி அதிகரிக்கிறது இல்லையா, வறட்சி வரலாறு காணாத வகையில் வறட்சிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த விஷயங்கள் இப்பொழுது பாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் அதிதீவிரமாக பாதிக்கப்படுகிறது.

0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நிதியமைச்சர் ஹர்ஷன் நாணேகாரவிற்கு எதிராக எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கடந்த புதன்கிழமை கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்று முற்பகல் 11:30 முதல் மாலை 5:30 மணி வரையிலான காலப்பகுதிக்குள் நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பும் நடத்தப்பட உள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சியினால் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கடந்த 21 தேதி கையளிக்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பிலான தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற தவறியமை காரணமாகவே நீதியமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்றை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. அமெரிக்க எரிசக்தி திணைக்கள செயலாளர் கிறிஸ் ராய்ட் மற்றும் சவுதி அரேபிய எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் ஆகியோர் அமைதியான முறையில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திலும் அதனுடன் இணைந்த இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்திலும் கையொப்பமிட்டுள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தமானது அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகிய இரண்டு உடன்படிக்கைகளை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம்

0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம் நிமிர்ந்த நடை.

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே 102.6 102.8 என்ற வரிசையில் இலங்கையில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். சார், நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சர்வதேச சுய பராமரிப்பு தினமாக இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற வேலைகள் என்ன சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய பாதுகாப்பு பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கார்கள். உண்மையிலேயே சந்தோஷமான விடயம் தான். சரி, நான் இந்த விளையாட்டு பக்கம் செல்ல வேண்டும் சொன்னால் நேற்றைய போட்டியை பற்றிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். காரணம், நேற்றைய போட்டியில் சூரியவன்சி கம்பேக் அப்படின்ற அளவில் நேற்று நாளில் மிக சிறப்பாக ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து ஜிம்பாபே அணியினரான போட்டி, முதலாவது T20 போட்டியில் மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து நேற்று நாள் ஜிம்பாபே மற்றும் இந்தியா அணிகள் மோதுகின்ற போட்டி. இந்த போட்டியை பொறுத்த மட்டும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் நேற்றைய போட்டியானது நடைபெற்றது. இதில் ஜிம்பாபே முதலில் திருப்படுத்த ஆடியது, 125 ஓட்டுகளை பெற்றது, 7 விக்கெட்டுகளை இழந்து. இதில் துடுப்பாட்ட பகுதியை பார்க்கும்போது நேற்று நாளில் அதிகமாக சோபிக்கவில்லை யாரும் சொல்ல வேண்டும். 39 ஓட்டங்களை வெஸ்லி பெற்றுக் கொடுத்தனர். அவரை தவிர்த்து வேறு யாரும் மர்மான 27 ஓட்டங்கள். ஆரம்பத்தில் துடுப்பாட்ட வீரர்கள் சரியாக சோபிக்கவில்லை. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள், முக்கியமாக துடுப்பாட்ட வீரர்கள் என்று இருக்கின்ற வீரர்கள் நேற்று நாளில் சரியாக சோபிக்கவில்லை. எதிர்பார்க்கப்பட்டது சிக்கண்டராசா அணித்தலைவர் 4 ஓட்டுகளோடு ஆட்டம் இருந்தார். வியோன் மேனஸ் 6 ஓட்டுகளோடு ஆட்டம் இருந்தார். பென் கரன் 10 ஓட்டுகளை பெற்ற வீரர்கள். அவரும் ஆட்டம் இழக்க போட்டி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. 20 ஓவர்கள் நிலவில் 125 ஓட்டுகள் மாத்திரமே பெற முடிந்தது. பந்துவீச்சு பதிவு பார்க்கும்போது பிரின்ஸ் யாதவுக்கு 2 விக்கெட்டுகள், அதுபோல மயங்க் யாதவுக்கு 2 விக்கெட்டுகள் சென்றது. சிவம் டுபே, ரவி விஷ்ணு ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார்கள். பதிலுக்கு திருப்படுத்த அடைகிறது இந்திய அணி. 20 ஓவர்களில் 126 என்ற இலகு வானலுக்கு. ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மா 1 ஓட்டத்தை பெற்று வருகையில் ஆட்டமிடுதார். நேற்று நாளில் வைபவ் சூரியவன்சி கலக்கியிருந்தார். தொடுப்பாட்டம் உண்மையிலேயே அபாரமாக இருந்தது. 4-6 ஓட்டங்கள், 4-4 ஓட்டுகள் அடங்கலாக 19 பந்துகளில் 50 ஓட்டுகளை விலாசி தள்ளியிருந்தார். நேற்றைய போட்டியில் கலக்கல் இஷான் கிஷான் 35 ஓட்டங்கள், ஸ்ரேயாசையர் ஆட்டமிழக்காமல் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மறுமணியில் திரவகர்மா ஆட்டமிழக்காமல் 6 ஓட்டங்கள். மொத்தமாக 13.2 பந்து ஓவர்களில் 126 ஓட்டங்களை பெற்றது, 3 விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது. இதில் பிளஸிங் 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். மர்மானி 2 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். அதே போல ரிச்சர்ட் 1 விக்கெட்டினை வீழ்த்திருந்தார். சரி, இந்த போட்டி நேற்றைய போட்டியானது மிக இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொடுத்து இந்திய அணி 7 விக்கெட்டால் வெற்றி வாகையை சூடியது. இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை தினம் நடைபெற போகிறது. அந்த போட்டி பற்றிய விவரங்களும் தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அதே போல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, பாகிஸ்தான் மகளிர் அணி இலங்கை மகளிர் அணிகள் மோதி இந்த போட்டியை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். இந்த போட்டியை பொறுத்த மட்டில் முதலாவது ஒருநாள் போட்டி நேற்று நாள் நடைபெற்றது. இதில் இலங்கை மகளிர் அணி மிக சிறப்பாக துடுப்பாட்டத்தில் இருந்த போதும் பாகிஸ்தான் மகளிர் அணி துடுப்பாட்டம் நேற்று நாளில் மிக சிறப்பாக கை கொடுத்தது என்றால் சொல்ல வேண்டும். நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்பாட்டத்தில் இலங்கை மகளிர் அணி நேற்று நாளில் விஷ்மி 28 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். சமரி அத்தப்பத்து அணித்தலைவர் 46 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஆசினி பிரதம 35 ஓட்டுகள். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது கவிஷா தில்ஹாரி 35 ஓட்டுகள், அதேபோல நிலக்ஷிகா சில்வா ஆட்டமிழக்காமல் 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். வேறு யாரும் பெரிதும் சோபிக்கவில்லை. மொத்தமாக 9 விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது. 209 விக்கெட்டுகள் மாத்திரம் கிடையாது. 9 விக்கெட்டுகளிலிருந்து 210 ஓட்டங்களை பெற்றது, 50 ஓவர்கள் நிறைவில். போதாதுதான் இல்லையா? பந்துவீச்சு பதிவு பார்க்கும்போது தஸ்மின் ரபப் 2 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். அதே போல நேற்று நாளில் நஷா சந்து 3 விக்கெட்டுகளில் சுழட்டி எடுத்திருந்தார். மிக சிறப்பான பந்துவீச்சு பதிவு. பதிலுக்கு திருப்பத்தி அறிஞர் பாகிஸ்தான் மகளிர் அணி நேற்று நாளில் கோல் ஃபெரோசா மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி 78 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். ஆரம்ப விக்கெட் ஆரம்ப துடுப்பாறு வீராங்கனையாக கலம்புது. ஷதாப் சர்மா 20 ஓட்டங்கள், அவரை தொடர்ந்து ஷிடர் அமீர் 87 ஓட்டங்கள், அதே போல ஷஃபார் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 211 ஓட்டங்களை 43 ஓவர்களை பெற்றிருந்தார்கள். 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து. நேற்றைய போட்டியில் பந்துவீச்சு பதிவு பகுந்து கவிஷா தில்ஹாரிக்கு 2 விக்கெட்டுகள், அதேபோல சமரி அத்தபுத்து, நிஷஷா மீபெக்கே, அதே போல இனோகாவுக்காக தலா 1 விக்கெட்டுகள் சென்றது. நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டில் பாகிஸ்தான் மகளிர் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி வாகை சூடியது. Ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching ching

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போற. ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் இல்ல. இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
4: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
3: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
4: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு பாவனட பிரச்சனையை முடிச்சுக்கொள்ளுவோம்.
5: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
6: 20 வருடத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன்.
7: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
5: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
6: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
8: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
9: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

கன்னிமா பாடல் ஒழித்து வைத்திருக்கிறது. சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். அதாவது நீங்கள் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருது, என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது நான் சொல்ற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். எப்படி பறந்து போயிடும்? பறந்து போகணும்னு சொன்னா நீங்க ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பெரசிட்டமோல் தான், ஆக பயப்படவே நீங்க தேவையில்லை. எப்போதும் இளமையாக இருக்க வேணும் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கிளிஃப் காலோஜி நேச்சுரல் எடுத்துக்கொண்டு சொன்னா எப்போதுமே நீங்க இளமையா இருப்பீங்க. இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி, இளமை இதோ இதோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சோ நீங்கள் எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கிளிஃப் காலோஜி நேச்சுரல் நீங்க கேட்டு வாங்குங்கள். காகில் சுட்சிட்டில் இருக்குது, அதே போல முன்னணி மருந்துகள் இருக்குது, நீங்கள் போய் கேட்டு வாங்கி பாவித்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். நான் கேட்டிருந்த இன்றைய நாள் சர்வதேச தினம் உங்களுக்கு தெரியும், சுய பராமரிப்பு தினம், ஆக சுய பாதுகாப்பு தினம். அந்த தினத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்யறீங்க கேள்வியாக கேட்டிருந்தேன். அன்பும் வணக்கம்னு சொல்லி முன்தாஸ் பேக்கம் கொழும்பு 14 சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க காலையில் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பேன். இது எனக்கு ஒரு பாதுகாப்பான விஷயமாக தோன்றுகிறது. உடல் ஆரோக்கியத்துக்கு இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நான் முயற்சி செய்வேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நான் என்னுடைய பாதுகாப்பை நான் மேம்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டே கடவுள் அந்த சக்தி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் ரொம்ப பிடிச்சிருக்குது பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போல கலத்துறையிலிருந்து பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறேன், தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அத்தனப்பூர்ல இருந்து விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கணும், சேமிப்பு தான், நான் சேமிக்கிறேன். ஸோ என்னுடைய பாதுகாப்புக்காக நான் செய்கின்ற வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதே போல ராஜகோபால் சசிகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பகுதி இருக்கிறார். பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜந்திமாரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பான வணக்கம் போனேஷன், அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவு தான் முக்கியம் சொல்லிக்கொண்டு கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிக்கிறார். ஓகே கண்ணா, பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள், உங்களுக்கு அடுத்துக்கு நன்றி. அதே போல கிண்ணியா மவ்ரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். சகிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லிருக்காங்க. பிரசாந்த் வணக்கம் சொல்லிருக்காரு, வணக்கம். அதே போல கிருஷ்ணமூர்த்தி நிகழ்ச்சியோடு எங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் வந்திருக்கிறார். அதே போல எனக்கும் ஒரு பாடல் தாருங்க, நான் கவின் மற்றும் முகமது அஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். அதே போல பிரஷாத் வந்திருக்கார், அன்பு வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிற பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அதே போல அன்பு கலந்த வணக்கம் அருண்மொழி நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். உடற்பயிற்சி செய்வது நான் செய்து கொள்வது எனக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும், அதே போல சுய பாதுகாப்புக்காக நான் செய்கின்ற வேறு என்று சொல்லிக்கிட்டு ஃபேஸ்புக் வழியாக தன்னுடைய கமெண்ட்ஸின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாளிகாவத்தை சந்திரா குசன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டு மணிமண்டன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: இன்று ஜூலை மாதம் 24ஆம் திகதி. பிரபல இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவமான பயணம் இருக்கும். சிலர் தங்களுடைய திறமையால் மட்டுமல்ல, தங்களுடைய வித்தியாசமான முயற்சிகளால் மக்கள் மனதில் ஒரு தனி இடத்தை பிடிப்பார்கள். அப்படி இசை, பாடல், நடிப்பு என பல தளங்களில் தன்னுடைய தனி முத்திரையை பதித்திருக்கும் கலைஞர் தான் விஜய் ஆண்டனி அவர்கள். விஜய் ஆண்டனியின் வாழ்க்கை பயணம் எளிதானதல்ல. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். அவரையும் அவரது சகோதரியையும் தாயார் மிகுந்த போராட்டத்துடன் வளர்த்தார். அந்த அனுபவங்களே அவரை தன்னம்பிக்கையுடன் முன்னேற செய்தன என்று கூறலாம். விஜய் ஆண்டனி துவக்கத்தில் ஒலி பொறியாளராக பணிபுரிந்து அதன் பின்பு இசையமைப்பாளரானார். தமது கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் தாமே ஒரு ஒலியரங்கை நிறுவினார். அங்கு ஒலி பொறியாளராக சோதனைகள் செய்து தொலைக்காட்சிகளுக்கும் ஆவண படங்களுக்கு சில இசை குறியீடுகளையும் அமைத்தார். அப்போது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் தமது டிஷ் என்ற திரைப்படத்திற்கு இசையமைக்க இவரை அழைத்தார். ஆனால் விஜய் ஆண்டனி இசையமைத்த முதல் திரைப்படமாக சுக்ரன் திரைப்படம் முதலில் வெளிவந்தது.
1: சப்போஸ் என்ன காதலிச்சு, சப்போஸ் நானோ மேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கோனா என்ன சொல்வாய்.
0: அதன் பின்பு வந்த காதலில் விழுந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நாக்கு முக்கா பாடலுக்காக விளம்பரத்துறையில் பயன்படுத்தப்பட்ட இசை கேன்ஸ் கோல்டன் லைன்ஸ் விருதை பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமையையும் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. மேலும் அந்த பாடல் 2011ஆம் ஆண்டில் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிகளின் போதும் ஒலிக்கப்பட்டது ஒரு சிறப்பம்சம்.

மட்டுமல்லாமல் 2012 ஆண்டில் நான் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராகவும் இவர் அறிமுகமானார். அதன் பின்பு சலீம், பிச்சைக்காரன், எமன், கொலைக்காரன், ரோமியோ உள்ளிட்ட பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து தனது நடிப்பு திறமையையும் இவர் நிரூபித்தார். வாழ்க்கையில் பல சவால்களையும் தனிப்பட்ட துயரங்களையும் சந்தித்த போதும் அதிலிருந்து மீண்டும் தனது கலை பயணத்தை இவர் தொடர்ந்து வருவது பலருக்கும் ஒரு உத்வேகமாக உள்ளது. குறிப்பாக பிச்சைக்காரன் திரைப்படம் அவருடைய சினிமா பயணத்தில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைந்தது.

0: விஜய் ஆண்டனியின் இசையை நீங்கள் கவனித்து பார்த்திருக்கின்றீர்களா? அவரது இசையில் பெரும்பாலும் புதிய ஒலிகள், வித்தியாசமான ரிதம், எளிமையான மெட்டுக்கள் இருக்கும். அதனால்தான் முதல் முறை கேட்டாலே மனதில் பதிந்துவிடும். விஜய் ஆண்டனியின் இன்னொரு சிறப்பு, அவர் நட்சத்திர பிம்பத்தை விட கதைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர். அதனால் அவருடைய திரைப்படங்களில் பெரும்பாலும் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய கருத்துக்கள் இடம்பெறும். திரைப்பட உலகில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அவர் பல கடினமான தருணங்களை கடந்திருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தன்னம்பிக்கையுடன் மீண்டு வந்து தனது பாணியிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியிருக்கின்றார். அதுவே பலருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல, தொடர்ந்து உழைப்பதால் கிடைக்கும் என்பதற்கும் விஜய் ஆண்டனியின் வாழ்க்கையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் நடிகரான விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வசந்தம் FM இன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்

0: சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசந்தம், நீங்கள் நியாயமான விலையில் தரமான பொருட்களை கொள்ளுடவு செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய முடியாது சொன்னால் ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆக சந்தோஷம் தானே. ஆக உங்களுக்கு தெரியும் ஒரே கூறியின் அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு தெரியும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல கட்டித உபகரணங்கள் இருக்கலாம், அனைத்து வகையான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஜனதா ஸ்டீல் செல்லுங்கள் சொந்தங்களே என்பதையும் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். சரி, ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த டெல்லி மாணவர்கள் போராட்டம். இதில் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இப்பொழுது முக்கிய இருவர் பேசியிருக்கின்ற விடயம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்துறை நடத்திய தாக்குதலுக்கு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் இந்திய நடிகை ஆலியா பட் ஆகியோர் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு தங்களது ஆதரவை அவர்கள் இருவருமே தெரிவிச்சிருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் சொன்ன விஷயம் பார்த்துச்சுன்னா, அதாவது மாணவர்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படாத போது அவர்கள் ஏமாற்றப்படுவது இயல்புதானே. இத்தகைய நிலையில் மீண்டும் அவர்களுக்கு ஏற்படாத இருப்பு முறையில் உறுதி செய்து கொடுக்க வேண்டும், அவர்களை காயப்படுத்துவது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தனது தந்தை ஒரு பேராசிரியர் தான், எனக்கு குறிப்பிட்ட அவர் சில விஷயங்கள் தோல்வி அடைவது தவறில்லை ஆனால் ஏமாற்றுவது தவறு, குறுக்கு வழியில் எப்போதும் நாங்கள் மேலே செல்லக்கூடாது என்ற விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இதேவேளை மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு திருத்த நடிகை ஆலியா பட் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, தங்களது உரிமைகளுக்காக போராடும் ஒவ்வொரு மாணவருக்கு பின்னாலும் ஒரு கனவு, குடும்பத்தின் நம்பிக்கை மற்றும் மிகப்பெரிய தியாகத்தின் பயணம் இருக்கிறது. அவர்கள் தங்களை மட்டும் பிரதிநிதிப்படுத்தவில்லை, மாறாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவரையும் அடுத்த தலைமுறையில் சிறந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பிரதிநிதிப்படுத்துகிறார்களாக. அவர்களை தாக்குவது குற்றம், அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அவங்க சொல்ற விஷயம் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் தடிகிரி தாக்குதல் நிறைய கைதுகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் அவங்க இந்த விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம் என்ற நாள் நிகழ்ச்சியில். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டிடம் கட்டுறீங்கன்னா தரமான கம்பியை பயன்படுத்த வேணும்னு யோசிப்பீங்க. அதுதான் மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்க வாங்கி பாவித்து பாருங்கள். எப்போதுமே தரம் உறுதினு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் தான். நீங்க வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் எப்போதுமே உறுதியாக இருக்கும். உங்கள் வீடு பரம்பரைக்கே உழைக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் சொன்னால் அது மெல்வா கியூஎஸ்டி கம்பியாகத்தான் இருக்கும். ஆக மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டை கட்டி பாருங்கள்.
1: திரை உலகின் நட்சத்திர
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் விஜய் ஆண்டனி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்க காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான நீங்கள் உங்கள் பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமார நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ரொஃபினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். போனி சரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நன்றி போனே சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்தும் மதியம் 12 மணி வரை சூப்பராக இணைந்திருக்க பூரம் வஸ்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு வசந்தம் FM நேரம் இப்போது சரியாக காலை 10 மணி.

0: இரண்டு தசம் எட்டில் வசந்த் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வத்தளை கதிரான பள்ளியாவத்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மண்டபம் ஒன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட நபர் ஒருவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மட்டக்குளிய குடு ரோஷான் என்பவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. எனினும் இலக்கு தவறியதனால் ரோஷானுக்கு அருகிலிருந்த நபர் மீதே குறித்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மியான்மரில் நேற்றைய தினம் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை 9:30 மணியளவில் 4.3 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக அந்நாட்டு நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 121 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 23,437 டிகிரி வடக்கு அட்சேர்க்கையிலும் 94,737 டிகிரி கிழக்கு தீர்க்கையிலும் இருக்கும் முதலில் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்து இதுவரையில் எவ்வித உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை. இதேவேளை மியான்மரில் கடந்த 22 ஏற்பட்டிருந்த நிலநடுக்கத்தில் பலர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து மியான்மரில் அடிக்கடி இவ்வாறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது காலை 10:09 நிமிடமாகின்றது. மற்றொரு புத்தம் புதிய நாளில் இனிமையான பாடல்கள், சூப்பரான அட்டகாசமான பாடல்களோடு இன்றைய நாள் வந்து நீங்கள் ஆகும் சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம் வளமை போலவே. எனவே நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி பாடல்கள் விமி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்பொழுது முதல் 01212 அல்லது 01212 111 க்கு கால் பண்ற நேரத்தில் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: நேரம் இப்போது காலை 10:19 நிமிடம் ஆகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம்.
1: அடுத்த
0: பாடல் யாருக்காக இம்மானுவேல்?
1: மேரி குடும்பத்துல போடுங்கிற நவரத்ன குடும்பத்துல பணவத்தன ஆட்டோ விசுவர்களும் பாபு அவர்களும் கணபதி அவர்களும் மற்றும் சுமதி அவர்களும் மத்தியான ஒட்டாசலாச ஊழியர்களும் ரமேஷ் டாக்டர் அவர்களும் அனைவரும் பாடல் கேட்கணும்.
0: சரி, ஓகே, நன்றி.
1: நன்றி.

0: ஒரு கதை சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கம் கதையா?
1: பாட்டு படிக்க முடியாதா?
2: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: குவைட் எக்ஸைட்டிங்.
4: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கலந்தும் தாளாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

கொள்ளை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விழியுது சத்தத்தால், அராஜகம் அழியுது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கி

0: சுகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 10:30 நிமிடமாகின்றது. இந்த நேரம் அழைப்பில் ஒரு சந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் அப்புத்தலை தங்கமலையிலிருந்து பேசுறேங்க.
0: என்ன பேர்?
1: ஜமுனா.
0: ஜமுனா, அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகம்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சரி, நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, இன்றைய பொழுது எப்படி போகுது, என்ன செய்துட்டு இருக்கீங்க இப்போ?
1: நாங்க விவசாயம் பண்றோம்க்கா.
0: சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். சாப்பிட்டீங்களா காலையில?
1: சாப்பிட்டோம்க்கா.
0: சரி, ஓகே. உங்களை மகிழ்விக்க தொடர்ந்தும் அருமையான பாடல்கள் தயாரா இருக்கு. சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக?
1: என் கணவர், மகன் தீக்ஷன் தேவ், மகள் சபிக்ஷா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, அண்ணா சிவசங்கர், வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்போக்கா. அக்கா, இன்னைக்கு இந்த மகளுக்கு பிறந்த நாள் அக்கா.
0: என்ன பெயர்? எத்தனையாவது பிறந்த நாள்?
1: 12வது பிறந்த நாள கொண்டாடுறாங்க அக்கா.
0: பெயர்?
1: பெயர் ஆர் சபிக்ஷா அக்கா.
0: சபிக்ஷாக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துகள். சரியா?
1: சரிங்கக்கா. தேங்க்யூக்கா.
0: ரொம்ப ரொம்ப நன்றி யமுனா.

உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடு

0: வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறோம். சூப்பரான பாடல்களோடு நேரம் காலை 10:47. வணக்கம்
2: அக்கா. வணக்கம் அக்கா, சும்மா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். விஸ்வநாதன் அப்படியா?
2: இல்லக்கா, புத்தளவா ரெண்டு பேர் ராசி இருக்கிறாங்க.
1: ஆனந்தன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
2: தாய் தேவ முன்னிட்டங்க, ஆண்ட முன்னிட்டங்க, நல்ல சார்.
1: ஓகே, பிசினஸ் எல்லாம் அப்படி போகுது பேக்கரியில?
2: ஆண்டவன் போறதுக்கப்பதான் எல்லாம் நிறுத்தி கொண்டு இருக்கா.
1: சரி, ஓகே, சந்தோஷம். அடுத்த பாடல் யாருக்காக? ஆனந்தன்,
2: இன்னைக்கு நல்ல குத்து பாடா போடுங்க, கட்டப்படி பாடுறதுக்கா. நன்றி அக்கா. அக்கா, எந்த வகையிலும் தொடர்பு கிடைக்காது, எப்பயுமே தொடர்பு கிடைக்காது, உறவுகள் மட்டும் தாங்க அக்கா.
1: சரி, ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி அக்கா, நன்றி.

0: மாமா எங்க இருந்து வர்றேன்?
1: மயிலாப்பூர்.
0: அப்ப மாமி
2: சித்திரகுளம்டா அம்பி.

0: 2.8 வசந்தம் வளர்ச்சியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மலுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பிடியாணை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளது. கோட்டை போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கொன்றில் அவர் ஆஜராக தவறியதன் காரணமாகவே நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இன்றைய தினம் இவ்வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆஜராகவில்லை. எனினும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது அவரது பிணைத்தாரர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கவில்லை. இதற்கமைய கோட்டை நீதவான் நீதிமன்றம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்ற நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் மசகெண்ணெயின் விலை மீண்டும் உயர்வை காட்டுகிறது. இதன் காரணமாக ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை 100 அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் பிராண்ட் ரக மசகெண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 100.6 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேபோல WTI ரக மசகெண்ணெய் ஒரு பீப்பாயின் விலையும் 92.13 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

கிறிஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறோம் இந்த மணித்தியலத்தை. நேரம் 11:09 நிமிடமாகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பில் வணக்கம்.
1: இனிமையான காலை நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் சப்புமால் கந்த பெரியகுரியானிலிருந்து வசந்தகுமார்.
0: வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க? நலமா?
1: நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன் உங்களை மாதிரியே. அப்புறம் சொல்லுங்க, இன்றைய நாள் பொழுது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: நாள் பொழுது நல்லபடியா போய்கொண்டிருக்கேன்.
0: ஓகே, சிறப்பு. சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக?
1: அடுத்த பாடல் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, இன்னொரு
1: பாடல். அருமை,
0: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விமிக்க எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-715-0051 அல்லது 0112-715-111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: தம்பி. தலை வெத்தலை வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: நீ கேட்டா நீ போறேன்னு பாணையமே தர, நீ என்ன கட்டிக்கிறியா? வரலா சொல்ல
2: எனக்கு கண்ணாலும்
1: உன் கண்ணாலத்துக்கு அப்புறம் உன் கொண்டாட்டிக்கு முதோ ராத்திரி முதோ ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன் சம்மதமா
2: ஆகட்டுங்க. எதுக்கிட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க?

0: ஏண்டா சாட்டி
1: அண்ணா,
0: பயில்வான் ஐயா கள்ளு கடையில தானே இருப்பாரு?
1: ஆமா அண்ணா.
0: கும்பிடுங்க ஐயா.
2: சிம்பிட்டா வாடா வா.
0: ஒரு நல்ல சேரிங்
2: அல்லாருக்கு தெரியுமடா, உனக்கு கண்ணாளம் கட்டாய நான் வாரேன்.
0: நல்லது
2: நில்றாங்க, சேலத்துக்கு போயிட்டு வாரப்போ.
0: மூணு தோரானுக்கு பாதாம் பிஸ்தா வாங்கி நடந்தானுங்க.
2: ஏழு தோரானுக்கு பாதாம் பிஸ்தா, மூணு தோரானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வா. அல்ல எனக்கு இல்லடா உனக்கு தான். கண்ணாளத்துக்கு முன்னால இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல உடம்ப தயார் பண்ணிக்க.
0: என்ன குஸ்தி அங்க ஓடிக்கிட்டு போறேன்.
2: குஸ்தி ரொம்ப சுலபம், இது அப்படி இல்ல. நான் போறேன் இருக்கிற ஏதாவது சொல்லி போடுவேன், நீ போடா கண்ணு
0: வாங்கடா.

0: வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர பொங்கட்டதா எல்லா சோறா போயல சோறா நடந்து வாடா முன்னால எட்டு வச்சு வாடா முன்னால.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
4: சிங்கம் கதையா
3: பாட்டு படிக்க முடியாதா?
4: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
3: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
5: குவைட் எக்ஸைட்டிங்.
1: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
6: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? ஆம்பாடி என் கப்ப கழஞ்சே

0: அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 11:27. இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா கபூர்?
1: அருமையான
0: பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி கபூர், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: புதுமைகளோடும்

சூப்பரான பாடல்களோடு வசனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து வந்து எங்களோட நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பாடல் தெரிவுகள் இன்றைய தினமும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களோடு பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாங்க. கரௌனியானது ஹரி இணைந்திருக்கிறார், ரவி சுஜி இணைந்திருக்கிறாங்க வெள்ளாம்பட்டியிலிருந்து, தியா குச்சனா கல்முனையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க, கருப்பையா கலைச்செல்வன், அதே போல புன்னாகல ஜேசுதாஸ், திபிகாசிலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறாரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார். ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறாரு, மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டிருக்கிறார். சுகித் இணைந்திருக்கிறாரு, நானும் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு, உறவுகளுக்காக பாடல் விபி கேட்டு தர்ணியகளை நூறிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ராஜகோபால் பாலா விளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க, பருத்தித்துறையிலிருந்து அருள் மொழி இணைந்திருக்கிறாங்க, அதே போல மாத்திரையிலிருந்து எங்களோடு வந்து நாகஜோதி மாயாண்டி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி, அவரும் சுந்தரம் சசிகலா கோகுலன் ரமணா கிருஷாந்த் சீனுக்காக பாடிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முத்தைய காளிமுத்து கொட்டகாலிலிருந்து இணைந்திருக்கிறாங்க, ஷகிலா செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து செந்தில் நாதன் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அனைவருக்காகவும் அடுத்து

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சிறிது நேரம் ஞாபகப்படுத்தணும், அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு விஷேட வேலை திட்டம் தான் டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நேரம் இப்போது 11:48 ஆகின்றது.
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தான்.

ஒலிகாரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மினந்திருக்கலாம் மதிய நெருக்குதலும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் அவள் ஹாசன் இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

102.8 வசந்தம் எஃப்எம்.

0: அம்மா.
1: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். இன்றும் மதிய நேர குதகலம் சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். தொடர்ந்து வசந்ததின் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோட வணக்கம் அபு.
2: வணக்கம் வணக்கம். எப்படி
1: நல்லா இருக்கு? என்ன
2: என்ன சிரிப்பு சின்னவங்களை ஷார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வழி இண்டியிர கொள்வது ஆசிக்கான மதிய நேர வணக்கம். வீட்டுல சண்டை, ஆபீஸ்ல சண்டை, ரோட்ல சண்டை, ஒரே வீடு ஒரே காடு ஒரே பொண்டாட்டி இதே பிரச்சனை. இந்த எல்லாத்தையும் தூக்கி வீசி இந்த பக்கம் வந்த அள்ளு அள்ளு தள்ளு தள்ளு சொல்லி ஆசிக்கா போலாம். என்ன ஸ்ரீதேவி,
1: உண்மையாகவே தான் தொடர்ந்து கால் பண்ண போறீங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
2: பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சின்ன பசந்தான அந்த போட்டோ எல்லாம் ஃபுல்லா பவுடரும் கிரீமும் தாமீங்க நம்ம வாணா கீழே போய் அப்படிலா சின்ன இந்த பாட்டு எனக்கு தாங்க தாத்தாக்கு நானுக்கு காக்காக்கு சாட்சி சொல்லி டமான் எடுத்து மீண்டு போடுங்க டபான்னு ஒரு பாட்டு வரும்.
1: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இது?
3: ஹலோ, நான் கீரிமலை ரமேஷ்.
2: கீரிமலை ரமேஷ், எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
3: சும்மா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்க நல்லா இருக்கீங்க. கீரிமலை எல்லாம் எப்படி இருக்கி? பாட்டு
1: மற்றும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. பரமசிவன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

0: லாங்கா தோப்புக்குள்ள சச்சின் திரைப்படத்தில் இருந்து ஒரு சுப்ரானு பாடல் கேட்டு இணைந்திருக்கோம்.
1: குருவி லாங்கா அப்படின்னா ஸ்ரீலங்காவா? குருவி லாங்கா மைண்ட லாங்கா என்னமோ சொன்னார்.
0: நம்மளோட பேசுறதுக்காக யாரு வந்திருக்காங்க? ஹலோ, வணக்கம்.
2: அன்பான மதிய நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப ரெண்டு ரெண்டு கிழமைக்கு முதல்ல இப்ப வந்த மாதிரி வந்தீங்க இந்த பக்கம் இல்லன்னா?
2: அப்புறம் பாடல் கேட்பதற்காக தோப்பு கொச்சி கடை ஈடன் பத்தலை ஐயா கண்ணு நண்பர் தலைவக்கலை கிருஷ்ணபக்தன் நீர்கோளம் சாம்குமார் ராஜமாணிக்க ராஜேந்திரன் உமாச்சந்திரன் மும்தா தேவகம் பாதுகேஷின் தம்பி அருள்மொழி மற்றும் வேலிமட்ட செல்வர் அம்பர்களுக்காக
1: நன்றி. நன்றி. ஒருத்தர் வந்து பொண்ணு பார்க்க சொன்னாராம் போக்கருக்கு, அவர் அவரை சுடுகாடு கூட்டி போயிட்டு இருக்காரு மாப்பிள்ளைய.
0: அடக்கமான பொண்ணுங்க அங்கதான் இருக்கு.
1: எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு! ஆறு
0: இது என்னமோ காலையில மேல கதைச்ச கதை மாதிரி இருந்து.
1: அப்படி மேலதான் இல்லன்னா அடக்கமான பொண்ணு.

0: கூட்டம்.
1: கூட்டம் என்ன? சரி அந்த கூட்டம். சரி அப்புறம் சொல்லுங்க, மதிய நீர குதுகலண்டு ஆசி கேக்க உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து வெயில வட்டி இல்லாம இல்லைங்கல சுத்தி சுத்தி இருந்தாராம். ஒரு கூட்டாளி ஒருத்தர் அப்படியே சவுத்த அப்ரிக்கா போயிட்டு இருக்காரு. அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு வெயில தேடி தேடிக்கலாம் அவருக்கு ஜூல வெயில கிடைச்சிருக்கு. மிருகத்துக்கு சாப்பாடு வைக்க சரிடான்னு சொல்லி அங்க சாப்பாடு வைக்க போகல. அங்க ஒரு சிங்கம் இருக்கு, அதுதான் எல்லாம் விளையாட்டு காட்டும். அப்ப விளையாட்டு காட்டுற கூட்டம் எல்லாம் அதுக்குதான் வாருது. தீடு என்ன ஆகி போச்சு, அந்த சிங்கம் செத்து போச்சான். சூழ நிர்வாகம் என்ன செஞ்சுச்சா, இப்ப இவர் செத்து போனா காட்டு ஆக்கள் வராம போவாங்க, என்ன செய்யணும்னு நினைச்சாங்களா? உடனே அந்த சிங்கத்துல தூளை கலட்டி ஒருத்தர் மேல போடுன்னு சொல்ல, யாரு கிடைப்பார்? ஏற்கனவே இங்க வேலைக்கு போனாரா, அவருக்கு சிங்கமா விடுப்பாட்டி இவர் விளையாட்டு காட்டுறாராம். விளையாட்டு காட்டு கொண்டிருக்கோல, ஒரு நாள் வந்து அந்த சாப்பாடு வைக்க வாரம் என்ன செஞ்சுட்டாலும் கூட திறந்து வச்சு போயிடலாம் பக்கத்து கூட. அங்க ஒரு சிங்கமா அது பக்கத்துல இவர் பக்கத்துக்கு வருதா, இவருக்கு கிட்ட கிட்ட கிட்ட சரி இன்னைக்கு என்ன கதை சரி, கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட நடக்கல. அவர் பக்கம் பக்கம் வந்தாராம். வந்துட்டு சின்னார் அவர் பைப்பிட வானா, நானும் இதுக்கு முதல் இளைஞர் வேலைக்கு வந்த வந்தான்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே அவரு கூட பாட்டி வச்சு வெளியே
0: அப்ப அங்க சூழ வந்து மிருகங்கள் இல்ல புள்ள மனிதர்கள் தான்
1: இந்தியாங்க. நல்லா விளங்கிச்சு உங்களுக்கு.
0: சரி சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமா?
1: பாக்கலாமே.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரு
2: பேர் சொல்லாரே?
1: யாரு
0: யாரு
2: தெரியுமில்ல? அவனை சாந்தி.
0: சாந்தி கோவிந்தராஜன்.
1: கோவிந்தராஜன் எப்படி இருக்கீங்க சாந்தி?
2: நல்லமா இருக்கின்றேன் சார். நீங்க மறக்க மாட்டீங்க, பேரை சொல்லுவங்களா? ரெண்டு பார்த்தேன் ஆனா மறந்து விட்டீங்க.
1: மறக்க இல்ல, கொஞ்சம் நினைவில்லாம போயிட்டு.
2: ராஜன்
1: போய் ராஜாண்டி
0: என்ன
1: கொஞ்ச நாள் எல்லாத்தையும்
0: சொல்றீங்க.
1: சரி, அந்த குசலராஜமா ஒரு ராஜா வச்சிருக்கேன். சரி ஜிதேவி, அப்புறம் என்ன செய்றீங்கம்மா?
2: நான் சமையல் எல்லாம் முடித்து விட்டு எடுத்து கொண்டிருக்கேன்.
1: தார் எல்லாம் இருக்கா ஜிதேவி பாட்டு கேக்க?
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாமிக்காகவும் உங்கள் இருவருக்காகவும் மற்றும் பரிசுத்துறை அருள்மொழி குணராகவே தனலட்சுமிக்காகவும் உங்கள் அன்பிக்குரிய பாடலை தாருங்கள். நான் கேட்கவில்லை. பாடல் எல்லாம் நல்ல பாடல்
1: தான். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிட்டு கேட்ட தர மாட்டீங்கன்னு நினைச்சு நீங்களே போட.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒருத்தர் மேல நம்ம அவ்வளவு வெறுப்பு காமிச்சோம், அவங்கனால நம்ம மேல அன்பு காட்ட முடியுமா?
2: நம்ம ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணா முடியும். காதல் எதையும் எதிர்பார்க்காதுங்க. அது நீங்க திருப்பி காமிக்கலனாலும் அது அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யும். அதுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க.
1: அதுக்கு நான் டிசர்விங்கா இல்லனா?
2: லைஃப்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தா அதை நீங்க டிசர்வ் பண்ணாலும் பண்ணலனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க.
3: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
4: நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.2 அலைவரிசையில் சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம்.
1: இந்த குதூகலமான நேரத்துல எங்களோட பேச தார் வந்தீங்க என்று பாக்கணும். தார் வந்தீங்க ஸ்ரீதேவி.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் தாரு. தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா.
0: பிறந்தேன் அம்மா.
1: பிறந்து வளர்ந்து பிறந்தேன் பிறந்துட்டேன். சரி அம்மா எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: கருப்பாவீங்க
1: சரோஜா தேவி மாயிக்கு நீங்க வந்து வீரமா ஆவீங்க.
2: என்ன
1: உங்களை கண்டிக்கு நீ பார்த்த ஞாபகம் இல்ல? ஞாபகம்
0: என்ன பேசிட்டே இருக்காரு.
1: என்ன அக்கா அப்படி சொல்லிருக்கீங்க? அக்கா அப்படியே மாளிகை வாத்த புதுரோட்டால போனா எங்கட பாலனோட கடையும் பாலனான கடைகிட்ட போனா அங்க ஷானும் முரளியும் சரியான பிறலி லைப்பாங்க. அவங்க கிட்ட சின்ன அவங்க சர்க்காரி குறிப்பாங்க கார் போட்டு வச்சு. சரி அப்புறம் ஸ்ரீதேவி சொல்லுங்கம்மா தாரெல்லாம் மீக்க அக்கா பாட்டு போல் கேக்க.
2: எங்க தம்பி குடும்பம் தங்கச்சி குடும்பம் ஜாதன் குடும்பம்
1: என்ன பாட்டு உங்களுக்கு இச்சி இச்சி கூட்டு பிச்சி பிச்சி பிச்சி கூட்டு அந்த மாதிரி பாட்டு கண்ணதாஸ் எழுதிருக்காத பாட்டு இச்சி இச்சி இச்சி கூட்டு பிச்சி பிச்சி பிச்சி கூட்டு இங்க பிச்சை எடுக்கிறவர்கள்தான் பிச்சை அடிக்காட்டு பிச்சை எடுத்துருவாள் காத்த கையில. சரி அக்கா ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: பாட்டியா
0: எனக்கு தெரியாது.
1: இச்சி இச்சி இச்சி கூட்டு பிச்சி பிச்சி பிச்சி கூட்டு
0: விடுங்க.

0: மாஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 80,114 பேர் டெங்கு தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல்மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்திலேயே அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை 16,950 கொழும்பு மாவட்டத்தில் 16,021 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 23 நாட்களில் மாத்திரம் 24,739 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குஷா என்ற நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையின் முதல்கட்ட சோதனையை மிக வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. ஒடிசா கடற்கரை அருகிலுள்ள APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் S-400 மற்றும் அமெரிக்காவின் பேட்ரியோட் ஆகிய சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையாக இந்தியா தனது சொந்த ப்ரொஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க
1: போறேன். நேரா பேலிய கூட போங்க. வெள்ளை காட்டி 5 மணிக்கு போனீங்கன்னா மீன் மார்க்கெட்லயும் கருவாடு நெத்திலி. நாங்க மீன் கடையில கருவாடு.
0: நீங்களும்
1: ஸ்ரீதேவி,
0: நான் கேட்டது மீன், நீங்க சொல்றது
1: கருவாடு. என்ன வார கதை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க ஸ்ரீதேவி. ஒருத்த காதில கேட்டுச்சான் பொண்டாடிக்கிட்ட, புருஷன் கிட்ட, முன் தாச்சுக்காக ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் தானே, எனக்காக நீங்க என்ன கட்டுவீங்கன்னு கேட்டீங்க. அவன் என்ன சொல்லுவான்?
0: நீ செத்த பிறகு உன்னோட தங்கச்சி என்ன கட்டிக்குவேனா?
1: எக்ஸ்பீரியன்ஸ் மாற எக்ஸ்பீரியன்ஸ் வா. நீங்க
0: நீங்க டெய்லி இத தானே
1: சொல்றீங்க. என்ன சரி தார் வந்திருக்கான்னு
0: பாருங்க. யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: முன்தாஜ் வந்தேன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: கருவாடு சம்பளா இல்ல எடுத்தேங்க சம்பளா?
2: நீங்க
1: என்ன பண்றீங்க இப்ப? பாட்டு எல்லாம் பிடிச்சிக்கா உங்களுக்கு?
2: பாட்டு
1: ஹரியரன் மாயுமியா.
0: பாட்டு
1: பாடலா? உங்களுக்கு தெரியாது.

0: Room FM. Breath of Tamil.
1: அரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: பழகிய லைலா.
1: அது லைலாக்கு சொல்லி உங்களுக்கு சொல்ல இல்ல, நீங்க வந்து சும்மா பைலா தான். நீங்க
0: இப்ப நான் சொன்னேனா அவர் எனக்கு தான் சொன்னாரு அப்படின்ட்டு
1: இல்ல என்ன
0: இல்ல, அவர் லைலாவுக்கு சொல்லல, அவர் வந்து ரம்பாவுக்கு சொல்லிருப்பாரு.
1: ஐயோ ஆள்ட்ட நீங்க
0: சரி, உள்ளத்தை அள்ளி தந்தா இத்திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின்
1: மதிய நீர் குதுகலாம்.
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாரு யாரு. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் தாரு. தாரு
0: யார் பேசுறீங்க?
1: உங்களோட லைன்ல கொஞ்சம் கஜால் உண்டி தம்பி, கொஞ்சம் தெளிவான இடத்துல இருந்து பேசுங்க. ஸ்ரீதேவி
2: கூட்டாளிதான்
1: சும்மா பொம்பளை பிள்ளைக்கு எங்கேயும் வந்து காட்டி கொடுக்குறீங்க. கண்டில வச்சிப்பா பழைய இழப்ப தாழ்வுகள் வச்சிருப்பாங்க. சரி தாராள மீகா இருக்கோளே.
0: நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கம் இருவருக்கும். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி நானூயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து இருவருக்கும் மதிய நேர வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கித்தாராம புது ரோட்ல இருந்து ரோயல் குஷன் வொர்க்ஸ் முதலாளி வந்திய பாலச்சந்தர் இலவசமா தச்சித்தாருன்னு சொல்லிங்க. அவரோட ஒருத்தரிக சரியான பிறலியா முரளி அவரோட சேர்ந்து கம்ம கொண்டு தாரா வாயில ஒட்டவாம் சொல்லி அவரும் வந்திக்கா ராஜிக்கான பாட்டு ஒன்று தாங்க நான் சொல்லிக்காங்க.
0: அதே நேரம் மகிழ்வான மதிய நேர வணக்கம் நம்பிக்கை கிராமம் மெரல் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் இருவருக்கும். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி போனாக இயேசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆனந்தி அபுள் அன்பான வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் என்று சொல்லி குறிஞ்சாங்கேணி அசூர்தீன் நூர்ஜஹான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
1: அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு உறவுகள் டி தங்கம் ஜெனிட்டா ஆண்டனி அம்மாள் வந்திருக்காங்க. ஆட்சிக்கான ஒரு பாட்டு தாங்க ராஜா இங்க வர இந்தியா கூட கொஞ்சம் தூர சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி வரதாம். அதே மாதிரி சுரேஞ்சி வந்தீங்க, ரமேஷ் வந்திருக்கா, ஃபசால் வந்திருக்கிறார், கண்மணி வந்திருக்கா, ரகு வந்திருக்காங்க.
0: எல்லாரும் எங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. என்ன
1: கித்தாராமே வந்திருக்காங்க
0: என்னன்னு தெரியல. கீழே போயிட்டு பாப்போம். என்ன
1: முதல்ல பாட்டு போடுறீங்களா?

0: நாடோடிகள் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தோய்கிறது.
1: நேரம் 1:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
4: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
5: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
3: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
4: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
6: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
7: பாதுகாப்பான பயணத்திற்கு
8: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
10: அனுசரணை.
11: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
12: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
13: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சாட்டை திரைப்படத்திற்காக டிமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர
1: குதூகலத்தோடு. இந்த காசு இல்லாட்டி வாங்க முடியுமா?
0: காசா?
1: காசு இல்லாட்டி என்ன வாங்க முடியும்?
0: காசு இல்லாட்டி ஒன்னும் வாங்க முடியாது.
1: கடன் வாங்க முடியும்.
0: ஐயோ கடவுளே,
1: ஸ்ரீதேவி
2: நல்ல சுகமாயிருக்கிறோம். உங்க பாடல் எல்லாம் கேட்டுக்கொண்டு அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
1: அப்புறம் நீங்க ஒரு பாட்டுன்னு படிச்சு காட்டீங்களே, நீ உங்களோட குரலையும் பாடுற மாதிரி.
2: அப்படியா? படிப்பான்
1: படிப்பான்.
2: செல்ல கிளிகளாம் பள்ளியிலே சிவந்தி பூக்கள்.

0: நீங்க வந்து மதிய நேரத்துல வந்து எல்லாத்தையும் தூங்க வச்சிருக்கீங்க. சரி செல்லு விடாக்குன்னா அவள் பழைய பாட்டு பிடிக்குமே.
1: ராஜமாணிக்கன் ராஜன் வெளிமாடு செல்வராம் பத்தல் ஐயாக்கன் கிருஷ்ணமதன் ஆட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் திருமதி ரஜா சாரா முந்தாஜ்வேகன் ரிஸ்கா அருள்மொழி மேவி சாம்குமார் மொனராகல தனலட்சுமி பாலச்சேனம் பத்மா இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷம்
0: அவரை கொஞ்சம் கேட்டு ரொசலகம குசலராஜா
1: ரொசலகம குசலராஜா
0: ஒரு ஒரு ராஜா நன்றி மார்வேஷம் போட்டு மக்களோட குறைப்பாக வெளியே போவாராம். ஒருத்தர் கேட்டாரு இப்பயும் போறீங்கல்லு சொல்லி மார்வேஷம் போட்டு வெளியே போகணும். ஒருத்தர் மார்வேஷம் போட்டு எங்கட வீட்டுக்கு போயிட்டாரா ஒருத்தர் அதெல்லாம் போறதில்லையா

0: வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். திரை உலகின் நட்சத்திர
1: உங்க ஆபரேஷன்ஸ் பத்தின கிட்டத்தட்ட எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், ஏன் வெறும் பணத்துக்காக யாரும் இதை செய்ய மாட்டாங்க? ஏன் திறந்தவரி?
2: ஓ, flashback கேக்குறீங்க. Always looking for the story, huh?
3: You know, ladies, it's time to show some real love. Mere pia. Boomba. Alakadi boomba. Boomba. Alakadi boomba.
4: வசந்தத்தின் இன்று இனச்சித்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
5: நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி.
4: நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின்
1: மதிய நேர குதூகலத்தோட.
0: நான் எப்படி நடந்துதான் போகும்?
1: இல்ல, தலை முன்னுக்கு போகும், வால் பின்னுக்கு போகும்.
0: இதே வேலையா இருக்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். அன்பான மதிய நேர வணக்கம் ஆனந்தி அக்கா அபுல் ஹாசன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி அட்டன் சத்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி அட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: கொழும்புல இருந்து ஞானசிகாமணி வந்தீங்க. அவர் கூட்டி புஷ்பராணிக்காகவும் அரித்ரா பவித்ரா சஞ்சய்க்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்கினானா அப்படி சொல்லிக்காங்க.
0: மதிய நேர வணக்கம் இருவருக்கும் கென்யா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அதே நேரம் துஷி பிரியா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாந்தி வெளியிலிருந்து கருணாகரன் இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: சரி, இது மாதிரி நீங்களும் உங்களோட பேர்வழு வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஸ்ரீதேவி
0: கமெண்ட் பண்ணணும்.
1: எங்கே?
0: வசந்தம் எஃப்எம் பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு அழகான போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும்
1: அழகான போஸ்ட் சொல்லிடுறாரு. நீங்களா?
0: இல்ல, உங்களுக்கு பொறாம தானே அழகுன்னு
1: சொன்னா. அழகி பசுந்து.
0: சரி, பாடல் கேட்கலாமா?

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து

0: கட்டாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக வருடாந்த பால் உற்பத்தியை 410 மில்லியன் லீட்டரிலிருந்து 1200 மில்லியன் லீட்டராக அதிகரிப்பதற்காக இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நிக்கவரெட்டிய விலங்கு வளர்ப்பு பண்ணையை அபிவிருத்தி செய்வதற்காக மேலும் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு மேலதிகமாக உள்நாட்டு பால் பண்ணையாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன மேலும் தெரிவித்தார். பங்களாதேஷின் தற்போதைய ஜனாதிபதி முகமது ஷஹாபுதீன் தமது பதவியிலிருந்து விலகவுள்ளார். பதவி நீக்கப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 தனது அரசாங்கம் கவிழ்வதற்கு காரணமான மாணவர் தலைமையிலான போராட்டங்களை ஒடுக்கிய குற்றத்திற்காக மரண தண்டனையை எதிர்நோக்கும் ஹசீனா தாம் மீண்டும் பங்களாதேஷிற்கு செல்ல உள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இது மக்கள் சூடிய மகுடமே,
4: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

0: பெண் திரைப்படத்தில் இருந்து தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இறுதி மனத்தி
1: அழுத்துக்குள்ளேன். கோழி செல்லு என்ன ஸ்ரீதேவி?
2: தெரியலையே.
1: தெரியாதுனா வைட் காலு, வெள்ள காலு உள்ள கோழி வந்து தேடிதான் என்ன பாஸ்போர்ட் கடை போறதுக்கு என்ன
2: இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அபுள் நானா கூட
1: பேசுவாங்க? அங்கேயும் சும்மா
3: பேசுவாங்க.
1: அப்படி சொல்லிருந்தே அப்படி சொல்லீங்க, அப்படிலாம் சொன்னாங்க, அப்படி சொல்லப்படாச்சு தேவி.
0: நீங்க கலாய்க்கிறீங்கன்னு பயம் அவங்களுக்கு.
1: நான் உங்களை கலாய்க்கலையே. இந்த ஹீரோ கோல என்ன பண்றீங்கம்மா? ஸ்கூலுக்கு போறீங்களா வீட்லயா?
3: வீட்லங்க.
0: வீட்ல இருக்காங்களா அவங்க?
1: இப்ப தூக்கமா நீங்க?
0: என்ன பாடல்?
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும்னா அபுள் என்ன பண்ணணும்?
1: என்ன பண்ணுச்சு? என்ன அந்த ஜிங்கிதான் சொல்ல என்ன வந்து கணவன் சொன்னா நீ இப்படி இருந்தா நான் தூக்கு போட்டு சாவுன்னு சொல்லி போயிட்டு என் ரூம்லுக்கு போயிட்டு பேண்ட தான் தூக்கு போட்டு சொல்லிக்கா. ஆனா திரும்பி வந்தானே டேபிள் பேண்ட் தான் இருந்தீங்க.
0: ஐயோ கடவுளே. சரி, இப்ப அதுக்கு முன்னாடி நம்மளோட பேசுறதுக்காக கால் நம்பரை பாடமாட்டோம்.
1: 0312 0001 க்கு
0: அப்படியும் மில்லனா 0312 775 111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும்.
1: அப்படி மின்னணு வளமையான முகநூல் வழியாகவும் வரலாம். ஆசிக்கான பாட்டுகள் கேட்கலாம்.

0: ஹைடெக் சீல் கோட்ட பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ஹைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து ஹைடெக் சீல் கோட்.
1: சிம்ரான நினைச்சு நம்ம பையன்

0: தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தே.
1: மதியினியர் குதுகலத்தோடு
0: இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இது?
1: வாழ்க்கையில
2: நீங்க என்ன
0: நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் அப்படின்னு சொல்லி கொழும்பில் இருந்து 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
1: காளிமுத்து வந்து ஹாய் அக்கா மாலை வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பத்தின் அக்கா கிட்ட சொல்லி நானாக்கு இருக்கட்டும் குடும்பத்துக்கு எல்லாம் பாட்டான்.
0: அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் இருவருக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் குட் ஆப்டர்நூன், ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு, என்னையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிரசன்னா பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
1: சத்திய ஜோதி வந்தீங்க, அன்பான மதிய வணக்கம் ஆனந்தி அபிலாஷன், நானும் நிகழ்ச்சியோடு தான் சூப்பரான பாட்டுன்னு தாங்க சத்யா வந்திருக்காங்க.
0: ஹாய் அக்கா அண்ணா இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கின்றது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மஸ்கேலியாவிலிருந்து அஜித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இந்துக்கலை அரசும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: நிஷா மாவனிலிருந்து வந்திருக்காங்க, குட் ஆப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அதே நேரம் ராஜா பண்டாரவளையிலிருந்து இருவருக்கும் வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறான்.
1: மதிநேர குதுகல வணக்கம், சகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க.
0: மாலை நேர வணக்கம் உறவுகளே என்று சொல்லி சேலம் சிவா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மதிய நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க.
1: ஆறுமுகம் ரமேஷ் வந்து இனிய மதிய நேர வணக்கம், ஊர்குடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கார்.
0: வேற யார் வந்திருக்காங்க?
1: கண்ணதாசன் வந்திருக்காங்க, சும்மா கண்ணதாசன் வந்திருக்காங்க, நல்லா பண்ண பாட்டு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்துகிறது. நேரம்
1: வள்ளியம்மா, நேரம் 2:30.
2: முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: மொத்த உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: Take care. பாதுகாப்பான பயணத்திற்கு
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
7: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: பயம் பிடிக்கல, உன்னை கட்டிக்கிறேன்.
1: ஐயோ டுபுக்கு
2: சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா தட்டின தா சிக்கதா தட்டின தா சிக்கதா தா.
3: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
4: கசக்கு பிழிந்து உருட்டி புரட்டி

0: நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின்
1: மதிய நேர குதூகலத்தோடு. இந்த நேரத்துல எங்களோட பேசுதார் வந்திருக்கா?
0: யாரு யாரு? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. அவர்
1: போன் எடுத்து வேற எங்க வச்சிருக்கார் புலத்தல.
0: சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: அன்புள்ள சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் மாலை வணக்கம். நான் பாதுக்கல்
1: சின்னத்தம்பி.
0: சின்னத்தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரி.
1: சகோதரா என்ன பண்றீங்க? சகோதரா வீட்லயா, ஸ்கூல்லயா, ரோட்லயா, வேலையா?
0: வேலை.
2: நான் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் சகோதரா.
1: வீட்டிலே வேலை என்ன சகோதரா?
2: இல்ல இல்ல, கம்யூனிகேஷன்ல வேலை செஞ்சு கொண்டு
0: இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல,
2: இன்னும் சாப்பிடல சகோதரி. நான் இப்பொழுது இந்த பாட்டு கேட்டுதான் சாப்பிடணும்.
1: சகோதர சொல்லுங்க, தாராளமா மீக்கா சகோதரர் உங்களோட பாட்டு கேட்க.
2: இந்த பாடலை கேட்ட நீதிகளை தொல சொல்ல இருக்கிற அன்பு மனைவி பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா சிறீதரன், சாரங்க பிரபா அபிசரன், கிசான பிரபா நாகேந்திரன், தொல சொல்ல செயலடீசன் ரவிச்சந்திரன், ராஜலோசனா, தியாகராஜா, கவிதா, அல்வாசுர உமாச்சந்திரன், பலத்தோட்டம் சின்னையா மகாதேவன், இதழ தோட்டம் ரமணி திலக்கன், மட்டக்களப்பு அமுதவள்ளி விஜயகுமார், அன்பர் இளவன், தர்சனா தர்சனா, பங்குடாவெளி அழகு சுந்தரம், ஒன்றாகல தனலட்சுமி, இங்கல்ல ராஜலட்சுமி, பத்தல ஐயா கண்ணு, பணவத்த முதலாம் பிரிய சரோஜினி, இங்கிரிய ரவி, குடியான வசந்தகுமார், தேவாகம் பாதுக்க துரஜா தேவகலா, வித்யாந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன், புரதாப் மேமலை சொக்கலிங்க முத்துக்குமாரி, பருத்தித்துறை அருள்மொழி, நவலைப்பிட்டி என்ற அன்பு அக்கா ஜெமிலா சித்தி சுகா, மற்றும் தம்புள்ள சுப்பையாகா, நாகசன் ஐயா துறை சண்மநாதன், எட்டியாந்தோட்ட சிவா ஜுவலர்ஸ் அதிபர்கள், நண்பர்கள், நம்பிகள், அங்கே தொழில் புரியும் என்ற அன்பு தங்கை கௌசல்யாவுக்கு கேட்க முடியும். நன்றி வணக்கம்.
1: சொக்கலிங்கத்தை கேட்டு சொல்லுங்க.
0: நன்றி. அபுல், நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? நான் நோட் பண்ணேன். இவர் 31 பேர் சொல்லி இருக்காரு.
1: 30 கொஞ்சம் 9 பேர் சொல்லிருந்தா 40 பேராகி.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேக்கத்தானே.
3: அவளை படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஏ மனசாட்சிப்படி இதுவரைக்கும் நான் யாருக்கும் இந்த துரோகம் பண்ணதில்ல. இங்க நல்லவனா இருக்கிறது எனக்கும் பிடிக்கல சாமி. அவ என்னடா, நீ வேலைக்கு ஒத்து வரமாட்ட வேணாம் போடன்றா. அவ என்னடா, நீ வாழ்க்கைக்கு ஒத்து வரமாட்ட வேணாம் போடன்றா. இங்க ஒரிஜினல் இருந்தா அவனுக்கும் பிடிக்காது. ஒரிஜினல் மாதிரி இல்லாம ஜெராக்ஸ் மாதிரி வாழ பண்ணிக்கலாம். இல்ல இந்த சொசைட்டில வாழ அன்ஃபிட்.
2: வசந்தத்தின் இன்று என்ன சித்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: இசையமைப்பாளர் விஜய்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ஒழிக்கும் பாடலோடு நாங்களும் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜிஆரும் வந்திருக்காங்க. சரி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி மற்றும்
1: நான் உங்களுடைய ஆள் விழுங்கி அபுல் ஹாசன்.
0: நன்றி சொந்தங்களே.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிள்ளையான் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதவான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளி

0: ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் அமெரிக்காவின் புதிய சுங்க வரி நடவடிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரம் ஆஸ்திரேலியாவின் வர்த்தக அமைச்சர் தமது நாட்டிற்கு 12.5% சுங்க வரி விதிக்கப்பட்டிருப்பது முற்றிலும் நியாயமற்றது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசாங்கம் 60 நாடுகளுக்கு புதிய சுங்க வரிகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்னும் உங்கள் அனைவரையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி இப்பொழுது முதல் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றேன். இன்றும் நிறைய விஷயங்கள் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. குறிப்பாக உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள், அது மட்டுமல்ல உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டோட இன்றும் உங்களுக்கு சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களோடும் பொழுதாக்கு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கையில் மட்டுமல்ல உலகத்தில் இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வரி விதிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் குறிப்பிட்ட நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வரி விதிப்பதாக சொல்லியிருந்தாரு. அதுல இலங்கை உட்பட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இந்த புதிய வரிகளை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வரி விதிப்பின் அடிப்படையில் இலங்கைக்கு இப்போ 10% வரி விதிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரியிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இந்த வரி விதிப்புக்கு எதிராக பல விஷயங்களை கொண்டு வந்திருந்தது. நீதிமன்றத்தில் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு முறையற்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கான தீர்ப்புக்கெல்லாம் வந்திருந்தது. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அத்தனை நாடுகளுக்கான வரி விதிப்பை மீண்டும் அமல்படுத்தியிருக்கிறாரு. அண்மையில் நாட்களில் இந்த வெள்ளை மாளிகையில் வந்துட்டு கனடாவின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லியிருந்தோம், இறக்குமதியாகும் என்ற பொருட்களுக்கு, அதாவது வடக்கு எல்லையை கடக்கும் பொருட்களுக்கு கனடாவிலிருந்து 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் வரி விதித்திருந்தார். இதே நேரத்தில் அந்த சுங்க வரி விதிப்பு காரணமாக இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒரு கொந்தளிப்பான, ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 60 நாடுகளுக்கு அமெரிக்கா அந்த புதிய சுங்க வரிகளை விதித்திருக்கிற நிலையில் ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட குறிப்பா பார்க்கின்ற போது ஆஸ்திரேலியாவின் வர்த்தக அமைச்சர் தமது நாட்டுக்கு 12.5% சுங்க வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, முற்றிலும் நியாயமற்றது அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. எனவே இலங்கை உள்ளிட்ட 18 நாடுகளுக்கு 10%, ஏனைய நாடுகளுக்கு 12.5% விதி விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு இந்த புதிய வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. அந்த 10% சுங்க வரி விதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, கனடா, அர்ஜென்டினா போன்ற நாடுகள் அடங்குகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த வரி விதிப்பால எங்களுடைய நாட்டுக்கு என்ன நடக்கப் போகின்றது, ஏனைய நாடுகளுக்கும் என்ன நடக்கப் போகின்றது. இன்று பாராளுமன்றம் காலை வேளையில் கூடியிருந்தது. அதே நேரத்தில் காரசாரமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக அண்மையில் நீர்க்குழுமில் இடம்பெற்றிருந்த சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பாக விவாதங்கள் சூடு பிடித்து பதற்றமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்கட்சியினால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பாராளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியிருந்த போது கிட்டத்தட்ட 1 முதல் 6 வரை குறிப்பிட்ட நிலையான சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம், நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது காலை 11:30 முதலிருந்து ஈவினிங், அதாவது மாலை நேரம் 5:30 வரைக்கும் இந்த விவாதம் நாடாளுமன்றத்தில் அமுலாகும், ஒரு அமுல்கள் அந்த குழு தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே 5:30 பிறகுதான் தெரியும் அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, அதையும் நாங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கிண்ணியா பகுதி பக்கம் நாங்கள் போக போகிறோம். கிண்ணியா பகுதியில் வந்து 2.5 கோடி ரூபாய் பெறுமதி மிக்க ஒரு அபூர்வமான கல், அதாவது அந்த கல் வந்துட்டு ராவணனுடைய கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கல்லை வந்துட்டு ஒருவர் சட்டவிரோதமான முறையில் எடுத்து செல்ல முற்பட்ட போது
அதே நேரத்தில் அதை அவர் தன்வசம் வைத்திருந்ததுனால அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. கிண்ணியா பகுதியில் இருவரை கைது செஞ்சிருக்கிறார்கள் இவர்கள். அந்த கல்லினுடைய நிறை வந்துட்டு 550 கிராம் நிறையாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் 4 அங்குலமும் நீளம் வந்துட்டு 6.5 அடி ஆகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே போலீசார் அவர்களை கைது செய்தது மட்டுமல்ல, அது தொடர்பிலான மேலதிக விளக்கங்களை அவர்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். டெங்கு நோயினுடைய மரணங்கள் அதிகரித்து இருக்கிறது. டெங்கு நோய் பதிவாளர்களின் எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ இலங்கை பொறுத்தவரைக்கும் கடுமையான வெப்ப அலை நிலவுகின்றது. எனவே வெளியிடங்களில் செல்வதை தவிர்த்து குறைந்த அளவு நிழல்கள் இருக்கின்ற இடங்கள், அதே நேரத்தில் அதிகமான நீர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் அப்படின்னு சொல்லும் நல்ல பல பாடல்கள் மூலம் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்கலாம். அதே நேரத்தில் வசந்தோடலுக்கு நீங்கள் பக்கம் கூடாக முடிந்திருக்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம். ஒலிக்கு பாடல் இது கோ திரைப்படத்துக்காக ஹரியினுடைய இசையில்

சூப்பரான ஒரு பாடல் பையா திரைப்படத்துக்காக இவனுடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம் உலகத்துல, அதே போல உள்நாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட்டோட இன்றும் உங்களோடு போட்டு தாக்கு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறது. நான் ஜிஆர் உங்களோடு நினைந்திருக்கிறேன். இன்று 2 தவணைக்காக பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சகல குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு 2 தவணை இன்றுடன் நிறைவடைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வருடத்திற்கான 5 புலமை பரிசல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9 திகதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் உள்ள 2723 பரீட்சை மையங்களில் நடைபெற இருப்பதாக பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. முதல் வினாத்தாள் காலை 9:30 மணிக்கும், அதே போல 10:45 மணி வரையும் இடம்பெறும். 2 வினாத்தாள் காலை 11:15 பிற்பகல் 12:15 மணி வரையும் இடம்பெறும். விண்ணப்பதாரர்களின் வருகை பதிவேடுகள் பாடசாலைகள் மூலம் அந்தந்த வலய கல்வி அலுவலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி கிளியனுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. ஓகே, அது மட்டுமில்ல, விண்ணப்பதாரர்கள் ஏதேனும் திருத்தங்கள் செய்ய வேண்டியிருப்பின் பெற்றோர்கள் பாடசாலைகளுக்கு ஜூலை 23, அதாவது நேற்றைய தினத்திலிருந்து ஆகஸ்ட் 3 திகதி வரை இணைய வழியில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான ஒரு வசதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பிட்ட இணையதளத்தின் ஊடாக நீங்கள் போயிட்டு அந்த திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்று வந்துட்டு அதாவது சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் வெளியிட்டுள்ள ஒரு புதிய அறிக்கையின்படி 2025 ஆண்டில் மட்டும் உலகம் முழுவதும் சுமார் 600 கோடி மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கல்வி, வேலை, வணிகம், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலுமே இந்த இணையமானது இன்றைய உலகில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றது. அது மட்டுமல்ல, உலகையை பொறுத்த வரைக்கும் 195 நாடுகளில் குறைந்தபட்ச அளவிலான இணைய சேவை பயன்பாட்டில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உலகில் அதிவேக இணைய சேவை கொண்ட நாடுகள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் முதல் 5 இடங்களை பிடித்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் முதலாவது சிங்கப்பூர், அதே போல 2 ஐக்கிய அரபு அமீரகம், 3 பிரான்ஸ், அதே போல 4 சிலி, 5 ஹாங்காங் என்ற நாடுகள் வந்து முதல் 5 இடங்களை பிடித்திருக்கிறது. ஓகே, அது வந்துட்டு இந்த பட்டியலில் இலங்கை வந்துட்டு 130 இடத்தில் இருக்கிறது. பாருங்களேன், அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதான்னு தெரியல, இருந்தாலும் 130 இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷப்படலாம். அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்போ வந்துட்டு பரவலாக டெங்கு நோய் அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மரணங்களும் அதிகரித்து இருக்கிறது, கவனமாக இருங்க. இதே நேரத்தில் எலிக்காய்ச்சல் இப்போ வந்துட்டு தீவிரமாக பரவுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே எலிக்காய்ச்சலினுடைய அதிகரிப்பும் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க, உங்களுடைய பகுதிகளை சுத்தமாக எப்போதும் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். சுப்ரான பாடல்கள் மரும் தொடர்ச்சியாக உங்க வசனத்தோடு கேட்டுட்டே இருங்க.

0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 3:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
2: நானும் போவது காதல் பாதை.
1: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
2: பார்த்ததாடி
1: சொல்லிற்கினிய தமிழோடு சிவியோரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
2: தருணங்களை
1: இசை

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

அளித்த பாடல் அது அயன் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். சரி, இப்போ வந்துட்டு இஸ்ரேலுடைய பாராளுமன்ற பிரதமர், அதாவது இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலகுவதாக சொல்லியிருந்தார். அடுத்து பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய தேர்தலும் மிக விரைவில் வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பங்களாதேஷினுடைய தற்போதைய ஜனாதிபதி முகமது சஹாபுத்தீன் தன்னுடைய பதவியிலிருந்து விலக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் பரபரப்பாகவும் இருக்கிறது, சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவர் பதவியிலிருந்து திடீரென்று விலகுவதாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், 2024 ஆண்டில் அரசாங்கம், அந்த பங்களாதேஷினுடைய அரசாங்கம் மாணவர்கள் மூலமாக கவிழ்க்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் தலைமையிலான ஒரு போராட்டம் நடைபெற்றிருந்தது. எனவே அந்த போராட்டத்தினூடாக நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. மாணவர்களை தாக்கப்பட்டிருந்தார்கள், நிறைய மாணவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே இந்த குற்றத்திற்காக அப்போதைய பிரதமராக இருந்த ஜேக் அசீனா அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படுவதாக சொல்லியிருந்தது. எனவே அவர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தப்பிச் சென்றிருந்தார். அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் தொடக்கப்பட்டிருந்தது, பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் எந்த ஒரு வழக்குக்கும் ஆஜராகவில்லை. இப்படியான இருக்கிற நிலையில் இப்போ பங்களாதேஷினுடைய தற்போதைய ஜனாதிபதிக்கு ஜேக் அசீனாவினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுப்பதன் காரணமாகவும் இவர் வந்து பதவியிலிருந்து விலகப் போவதாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்துட்டு ஜேக் அசீனா மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறார். நாட்டுக்கு திரும்பியதுக்கு பிறகு அவருக்கான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கிடைக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மறுபடியும் அவர் பங்களாதேசத்தினுடைய பிரதமராக பொறுப்பேற்பாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ வந்துட்டு தாய்லாந்திலிருந்து நாடு திரும்புகின்ற பங்களாதேஷினுடைய தற்போதைய ஜனாதிபதி முகமது சஹாபுத்தீன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் பங்களாதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இப்பொழுது வந்துட்டு நீட் தேர்வு முறைகளை கண்டித்து போராட்டங்கள் சூடுபிடித்து ஆரம்பித்திருக்கிறது. 5வது நாளாக தொடர்கின்றது இந்த போராட்டங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஆரம்பித்திருந்தது. கரப்பான் பூச்சியினுடைய கட்சிகள் ஆரம்பித்த இந்த போராட்டத்தின் காரணமாக எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். நடிகர்கள், அதே போல ஏனைய கட்சிகளை சேர்ந்த அமைப்பாளர்கள்லாம் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இந்த நேரத்தில் வந்துட்டு 5வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிறதுனால அங்கிருக்கின்ற இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கின்ற நோக்கத்தில் தமிழகத்திலும் இப்போ வந்து மாணவர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் ஏனைய விஷயங்களை புறக்கணித்து இப்போ வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம், உண்மையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வு முறை, அதாவது அந்த நீட் தேர்வு முறையில் ஏற்பட்ட அந்த கசிவுகள் சம்பந்தமாக அவர்களுக்கான சரியான தண்டனை கிடைக்குமா, அல்லது இந்த நீட் தேர்வு முறையை இல்லாமல் செய்வார்களா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவே இரண்டையும் கண்டித்து தான், அதாவது இந்த நீட் தேர்வு முறையில் இடம்பெற்ற முறைகேடுகள், அதே நேரத்தில் இந்த நீட் தேர்வை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி தான் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான நேரத்தில் நேற்று நள்ளிரவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் அப்படியே 3 நிமிடமான ஒரு காணொளியை பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாளில் 22 லட்சம் மாணவர்கள் மறுதேர்வு மிக குறைந்த காலத்தில் நடத்தி ஜூலை 19 அன்று முடிவுகளை வெளியிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில் இப்படியான ஒரு விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இந்த போராட்டம் நீடிக்கும் அப்படிங்கிறத. உங்களுடைய வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கும். தொடர்ந்து மெனிந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
2: டிலானி நடராஜா ஆகிய நான் இலங்கை அவசர தயார் நிலை குழு விசாரணை பிரிவு அதிகாரி நாளை வசந்த பார்வை நிகழ்ச்சியில் சமூக வலைதள பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.
3: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
1: வசந்த பார்வை. வசந்த பார்வை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
4: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர், இசையமைப்பாளர், அதே போல பாடகர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம், விஜய் ஆண்டனி. ஒலிக்கும் பாடல் இது காளி திரைப்படத்துக்காக.

நான் அவன் இல்லை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து மடத்த மடத்தியாலத்தோடு முடிந்திருக்கலாம் உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நிரம்பி பொழுது 4 மணி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தெமட்டகுட குப்பியாவத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வனாத்தே சது என்ற குற்றவாளியின் தரப்பினரால் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நேற்று மாலை 6:30 அளவில் இத்துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. முரளை வனாத்துமூல

0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கருத்திக் கொண்டு மேற்கு பிரான்சில் உள்ள ஒரு தீபக்கற்பத்தை அழிக்க அந்நாட்டு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இதனால் இன்றைய தினம் நூற்றுக்கணக்கான மக்கள் படகுகள் மூலம் அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். போதிக்ஸ் நகருக்கு மேற்கே பிரான்சின் அட்லாண்டிக் கடற்கரையோரம் அமைந்துள்ள கேப் ஃபேட்டர் தீபக்கற்பத்திலிருந்து இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் படகுகள் மூலம் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

ஸ்டார் திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மடத்தியாலத்தோடு இணைந்திருக்கிற உங்க வசந்தத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நன்றி. 6-5 மணி வரைக்கும் உங்களோடு இணைந்திருப்பு www.vasanthifm.com.in என்ற எங்களுடைய இணைய பக்கத்தூடாக இணைந்து சந்தோஷமான, சூப்பரான, அட்டகாசமான, அதிரடியான பாடல்கள் வரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நேரம் 4:08 கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு பக்கம் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் இந்த மத்திய கிழக்கினுடைய போர் சூழல் தான். இப்போ அமெரிக்காவும் ஈரானும் இந்த போரால் வந்துட்டு மேற்காசியாவினுடைய பிராந்தியம் உலகளவில் ஒரு பேரழிவை தரக்கூடிய ஒரு விளைவாக காணப்படுவதாக யார் சொல்லிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தான் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா போர்களை நிறுத்துவது தொடர்பாக நியூயார்க்ல நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதத்தின் போதுதான் அவர் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார். நிறைய வெக்கச்சக்கமான விஷயங்கள் இதனூடாக பேசப்பட்டிருந்தது. மோதல்களை அடிக்கடி நிகழ்கின்றது. இது வந்துட்டு சர்வதேச சட்டத்துக்கு ஒரு முறையான ஒரு மதிப்பு கிடைக்கிறது இல்லை. நீண்ட கால ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது அமெரிக்காவும் ஈரானுடைய போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவுதான் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ஒப்பந்தங்கள் மூலமாகவும் தீர்வு காண்பது கடைபிடிப்பது என்பது கடினமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், மக்கள் மீதான அந்த கட்டமைப்புகள் தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவுதான் தீர்வுகளை எடுத்து வந்தாலும் இந்த இராணுவ தீர்வுகளுக்கு முன்னுரிமையை நீங்கள் அளிக்கின்ற போது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி காரசாரமாக பேசியிருக்கிறார். எனவே இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அந்த பகுதிகளில் சுற்றி இருக்கிற சர்வதேச வழித்தட போக்குவரத்து உரிமைகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்துட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்துனுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வெகுவாக பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்போ இந்த போர் நிறைவடையும், எப்போதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற ஒரு அவாவு தான் எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் வெப்பத்தினுடைய தாக்கம் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அதிகரித்திருக்கிறது. ஜப்பானில் வீசி வருகின்ற இந்த கடுமையான ஒரு வெப்ப அலைகள் அங்கிருக்கின்ற பணிபுரிகின்ற அலுவலகங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்களை கடுமையாக பாதிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜப்பான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே மனிதர்களுக்காகவே ஒரு குளிர்சாதன பெட்டியை வடிவமைத்திருந்தது. அது ஏற்கனவே உங்களோட பகிர்ந்திருந்தோம். அது மட்டுமல்ல, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கோடை காலம் அப்படிங்கிறது சொன்னாலே விடுமுறை அளிக்கப்பட்டுருவாங்க, அவங்கவுங்க சொந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதுவும் ஒரு நடைமுறை இருக்கிறது. இருந்த போதும் ஜப்பானுடைய ஆடைகளிலே வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அவங்க நேரே முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னாலே ஜப்பான் தான் அது உதாரணமாக சொல்லலாம். இப்போ வந்துட்டு சில நிறுவனங்கள், ஜப்பானில் இருக்கிற சில நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பாய்ஸுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் அணிஞ்சு வரலாம், நீங்கள் இப்போ வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்குதானே, அதனால நீங்கள் ஷார்ட்ஸ் அணிஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஒரு இந்த ஜப்பானுடைய உடை கட்டுப்பாடு தளர்வு வந்துட்டு இப்போது இணையதளத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. என்னத்துக்காக அவங்க சொன்னாங்கன்னா, வெப்பத்தினுடைய தாக்கத்தை குறைக்கணும், ஊழியர்களுடைய பணிச்சுமைகளை எளிதாக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். இருந்தாலும் இப்படிலாம் அணிஞ்சு வர முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு இனி மக்களை தெரியாத பேசு பொருளாக மாறி வச்சிருக்கிறாங்க. சரி, இதே போல் வந்துட்டு அண்மையில் வந்து பிரான்ஸ் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் சிறுவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தது. அடுத்தபடியாக வியட்நாம், 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்துட்டு சமூக ஊடகங்களை பதிவிடுவது, கருத்து தெரிவிப்பது, விருப்பமான ஒரு பதிவுகளை மேற்கொள்வது தடை விதிக்க திட்டமிட்டிருப்பதாக வியட்நாம் அரசு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களினுடைய சமூக கணக்குகள், பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களுடைய தகவல்களை கொண்டே பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வியட்நாம் அரசு பதிவு செஞ்சிருக்கிறது. பிரான்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, பிரான்ஸும் குறிப்பிட்ட சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தடை விதித்து உறுதிப்படுத்தியிருந்தது. ஆனால் உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்களில் தடை விதித்த, சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடாது தடை விதித்த முதல் நாடு அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா தான் இந்த சமூக வலைத்தள கணக்குகள் சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக விதித்து, அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளும் சொல்லிக்கொண்டு தான் போகின்றது. அப்போ தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், எதிர்கால சந்ததிகளை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த மனித இயலத்தோடு இணைந்திருங்க. உங்கள் வசந்தத்தில் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு அடுத்த சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வரும்.

0: வசந்தம் எஃப்எம்
1: பறக்குதா.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
4: என்ன வேணும்?
5: புது ப்ராண்ட்
4: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
5: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு. GI Box Park.

0: ஸ்டோரி என்னன்னு சொல்றோம் பாருங்க.
1: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
2: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
2: இந்த மனிதாளத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தவளைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒருவன் தாவு என்று சொன்னால் தாவும்படி பழகியிருந்தான். தவளை ஆராய்ச்சியில் ஒரு காலை வெட்டிவிட்டு தாவு என்றான், தாவியது. இரண்டாவது காலையும் வெட்டிவிட்டு தாவு என்று கூறினான் அந்த ஆராய்ச்சியாளன், வலியோடு தாவியது. மூன்றாவது காலையும் எடுத்து தாவு என்றார். மிகுந்த வலியோடு அந்த தவளை தன் ஒரு காலை கொண்டு தாவியது. நான்காவது காலையும் எடுத்து விட்டான் அந்த ஆராய்ச்சியாளர். அப்போது அந்த தவளை நகர முடியாமல் பரிதாபமாய் அந்த இடத்தில் வலியோடு படுத்து விட்டது. மறுபடியும் தாவி சொல்லி அந்த தவளையை பார்த்து கத்திக்கொண்டே இருந்தான். ஆனால் அதனால் அசைய முடியவில்லை. தன் ஆராய்ச்சி முடிவை அந்த ஆராய்ச்சியாளர் இப்படி எழுதியிருந்தார். நான்கு கால்களையும் வெட்டி எடுத்து விட்டால் தவளைக்கு காது கேட்காது என்று. இப்படித்தான் சில பேருனுடைய புரிதல்களாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் நேசித்த, எங்களை சுற்றி இருக்கின்ற நல்ல பல உறவுகளை நாங்கள் இப்படித்தான் புரிந்து இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது.
0: என்னன்னு சொல்றோம் பாருங்க.

பொழுதாக நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மணித்தலத்தோடும் நேரம் 4:37 கொண்டிருக்கிறது. பொதுவாக எங்களுடைய போன் தொலைஞ்சு போனா சரி, அல்லது நாங்க ஒரு புதிய போன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைச்சா சரி, இல்ல எங்களுடைய போன் திடீர்ந்தப்பல டிஸ்பிளே போயிடுச்சு, அதை நாங்க ரீகவர் பண்ணும் போது அதுக்கு நாங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து வச்சிருப்போம் இல்ல, அதாவது கடவுச்சீட்டு, அதாவது நம்ம எங்களுடைய போனை நாங்க புதுசா ஒரு போன் வாங்கும் போது அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து வச்சிருப்போம். சில நேரங்கள் அந்த போன் வந்துட்டு தொலைஞ்சு போகும்போது அல்லது புதிய ஒரு போன் வாங்கும் போது அந்த கடவுச்சொல்ல நாங்க மறந்து பாஸ்வேர்டை மறந்து வச்சிருவோம், மறந்துடுவோம். அது மட்டுமல்ல அந்த பாஸ்வேர்ட் மறந்தா, அந்த கடவுச்சொல் மறந்தா வழக்கம் போல எங்களுடைய பாஸ்வேர்டை நாங்க அந்த போன்ல டைப் பண்ணி மேக்சிமம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா சில நேரங்களில் அது வந்துட்டு தவறான பாஸ்வேர்ட், திரும்ப ரீகவர் பண்ண முடியாது மெயில அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் எல்லாம் வரும் இல்லையா. இப்படி எல்லாம் நடந்திருக்கு, எல்லாரும் போன்லயும் என்ன போன்லயும் நடந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில் வந்துட்டு இந்த பயனாளர்கள் தங்களுடைய அடையாளத்தை மீட்க முடியாத, பாஸ்வேர்டை மீட்க முடியாத சூழல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இப்ப கூகுள் வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்கிறது. இப்போ AI தொழில்நுட்பம் அதிகரிச்சிருக்கிறது, அதனால வந்துட்டு அந்த AI தொழில்நுட்பம் அதிகரிச்சிருக்கிறதுனால வந்துட்டு போலி காணொலிகள் மற்றும் ஆள்மாறாட்ட மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில அதை இந்த கணக்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது கூகுள். அதுல தான் இந்த புதிய செல்ஃபி காணொலியை, அதன் மூலமாக எங்களுடைய அக்கௌண்டுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வசதியை எடுத்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது. பயனாளர்கள் வந்துட்டு எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, தொலைபேசி கேமரா இருக்கு இல்லையா, அதன் மூலம் ஒரு குறுகிய செல்ஃபி காணொலியை பதிவு செய்ய வேண்டும். பதிவின் போது கணினி அல்லது பல்வேறு கோணங்கள்ல எங்களுடைய முகத்தை படம் பிடிக்க நிறைய விஷயங்கள் அதனூடாக சொல்லப்படும். அப்போ அதுக்கு ஏத்தவாதிரி எங்களுடைய பயனர்கள் தலையை சில திசைகளில் அசைக்க வேண்டும். அதை நாங்க பயந்துடக்கூடாது. என்னடா இவ்வளோ ஒரு ஒரு போட்டோக்கு, ஒரு செல்ஃபி காணொலிக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்களே, நிறைய இடங்களில் செல்ஃபி எடுக்க சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. பின்னர் வந்து எங்களுடைய கணக்கு முடங்கும் பட்சத்தில் பயனர்கள் மீண்டும் ஒரு செல்ஃபி காணொலியை எடுக்க வேண்டும். முன்பதிவு செய்யப்பட்ட, ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சிருப்போம் இல்லையா சர்வ் பண்ணி, ஸோ அந்த காணொலியுடன் இதை ஒப்பிட்டு பார்த்த பின்னர் தான் கணக்கை இயக்க அனுமதிக்கு வழங்கப்படும். இது வந்துட்டு நேரலை சரிபார்ப்பு, அதாவது தொழில்நுட்பம் பயன்படுத்துவதனால் நிழல் படங்களையோ அல்லது போலி காணொலிகளையோ பயன்படுத்தி கணக்கை தவறாக பெற முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கூகுள் இந்த வசதியை அறிமுகப்படுத்திருக்கிறது. எனவே பயனாளர்களினுடைய அனுமதியுடன் மட்டுமே தான் இந்த காணொலிகள் சேமிக்கப்படும். அது மட்டுமல்ல இவை வந்துட்டு என்கிரிப்ட் செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. பயனாளர்கள் விரும்பும் போது தங்களுடைய கூகுள் கணக்கிலிருந்து காணொலியை எந்த நேரத்திலும் நீக்கிக் கொள்ள முடியும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு தற்போதுள்ள பாஸ்கி பாதுகாப்பு முறைகளுக்கு மாற்றாக இல்லாமல் தொலைபேசி தொலைந்து போகும் போது அல்லது பழுதடைகின்ற போது எங்களுடைய கணக்கை புதிதாக அதே மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், யாருடைய கைக்கும் அது போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த வீதிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது மின்சாரம் இல்லாமல் ஒளிரும் தெருவிளக்குகளை பொறுத்த வரைக்கும், பிரான்ஸ் நாட்டில் க்ளோவ் என்ற ஒரு நிறுவனம் ஒளி உமிழும் நுண்ணுயிர்கள் நிரப்பப்பட்ட குழாய்களை கொண்டு புதிய தெருவிளக்குகளை சோதித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த உயிர்கள் வந்துட்டு நீல நிற வந்துட்டு ஒளியை உருவாக்குகின்றதா, மின்சாரம் தேவையில்லை ஆனால் பராமரிப்பு அவசியம், இயற்கையினுடைய சக்தியை பயன்படுத்தி இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மின்சாரமாக, அதாவது தெரு விளக்கு இல்லாத இடங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.

வணக்கமான மாலினி, வணக்கம். இன்றைய நாளும் கூட உங்க எல்லாருமே வசனம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி. நீங்களும் கூட தொடர்ந்து மாலிப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0127 5001 அதே போல 0127 5111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: அப்படியா? ஓகே ஓகே கிருஷ்ணபக்தன், அடுத்த மாதிரி சூப்பரா இருக்கு. நான் அப்புறம் என்ன சிந்திட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இப்பதாக வேற முடிச்சு. அப்படியா? ஓகே ஓகே கிருஷ்ணபக்தன், அடுத்த மாதிரி சூப்பரான படம் இருக்கு. யாரு கேட்கலாம், கேட்க போறீங்க?
0: நீங்களும் கூட சொன்னது மனைவி ஏழு 5001 2 7 5 1 1 அல்லது எங்களுடைய பக்கமாக இணைந்து கொள்ளலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. நீ நினைத்த இடத்த அடைய போற. ஈந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட போற. பில்லகிட்டே கேட்டு பாப்போம். பில்ல நானா?
2: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் உலகே போட்டு இடிக்கும்.
1: இடிக்கிற காலம் எல்லாம் போயாச்சு. அந்த பதவி அப்படி சூப்பரா வச்சுக்கொள்ளும்னா என்ன செய்யணும் நானா?
2: அடே, வார ஞாயிற்றுக்கிழமை காலம 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவனடா. பிரச்சனையை முடிச்சுக்கொள்ளுவோம்.
0: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
3: டிலானி நடராஜா ஆகிய நான், இலங்கை அவசர தயார் நிலை குழு விசாரணை பிரிவு அதிகாரி, நாளை வசந்த பார்வை நிகழ்ச்சியில் சமூக வலைதள பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.
4: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை.

0: வணக்கம். திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேரம் வணக்கம். யார் இது? மும்தாஜ் பேகம். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே, நான் ரொம்ப ஏர்லியாவே டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ரெடி ஆகி வந்துட்டேன். ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: பாட எனக்காகவும் அன்புக்கானவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியம் உங்களுக்கா போனஸ் நந்தகுமார் சேர்க்காம் சித்தியாஸ் மேஜிஸ்மா ஜெமிலா அருமை பரதா பாத்மா ரவி ரஹ்மா மருது பாரு குவேதி சின்னையா மகாது ஆட்டோஸ் உமா சின்ன வசந்தகுமார் ஈடன் சரோஜின் அப்துல் நாசிருக்காக அப்துல் மஜி குடும்பத்துக்காக வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு விஜய் ஆண்டனியோட இசையில.

0: கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம்
1: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் நூற்றி இரண்டு புள்ளி ஆறு 102.8
3: லெஜண்ட் சார் நீங்க.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தாரத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல போயிட்டாங்க. இன்னும் ஒரு சந்தவம் வந்திருக்காங்க, அவங்களையும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, நீங்களும் கூட தொடர்ந்து அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-7-5-0-0-1 அல்லது என்னோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஹாய்க்கா அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி ரவி நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேரம் வணக்கம். கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் இருந்து நிகழ்ச்சியை கற்றுக்கதா சொல்லிருக்காங்க. சந்தோஷமான வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், வாழ்த்துக்கள் சொல்லி அருண் சுதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான மாலினியர் வணக்கம் சொல்லி கிண்ணியா மகரூப் நகர்ல இருந்து நசூர் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா அன்பான மாலினியர் வணக்கம், மீமிட்டி கந்தையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா சந்தோஷமான மாலினியர் வணக்கம், நான் நட்டாள சென்னையில இருந்து முபீர் தற்போது கத்தாரில் இருந்து நிகழ்ச்சியை கற்றுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியான வணக்கங்களோட நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி வந்திருக்காங்க. ஹாய்கான் இனிய மாலை நேர் வணக்கம், நவீன் நடன நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் ரொம்பவே சூப்பரா இருக்கு சொல்லி இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட ஒரு சூப்பரான படம் இருக்கு, கேட்டு வரலாம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: என்ன செய்திருக்கீங்க?
1: நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: தரிசல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
1: நன்றி,
0: அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நிலானி நடராஜா ஆகிய நான் இலங்கை அவசர தயார் நிலை குழு விசாரணை பிரிவு அதிகாரி நாளை வசந்த பார்வை நிகழ்ச்சியில் சமூக வலைதள பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போன நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குவைட் எக்ஸைட்டிங்.
2: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகம்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: அழகாக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ஸ்ரீ சோபி ரூபகுமார்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் நீர்கொழம்புல இருந்து நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கலையில இருக்கிறோம்.
0: அப்படியா, ஓகே ஓகே நிசாம். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: அனைவருக்கும்
0: தற்போது கதிர்காமத்துல இருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட பாடல்கள்லாம் ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொல்லி மது நிகழ்ச்சியோட இருந்திருக்காங்க. அன்பான மாணவியர் வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லி வல்லவத்தில இருந்து சிறுபதுரை நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன்னு சொல்லி இந்த அரசு நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணையம் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள், இனிமையான பாடல்கள் தாருங்கள் சொல்லி தொண்டுமானாறு செல்வத்தண்ணீரிலிருந்து சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: குஸ்து அலமாஸ் மிகாசா சுமிகாசா ஷு
2: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரைப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலினியர் வணக்கம். யாருது? சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சரோஜினி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
2: குடிச்சிட்டீங்களா?
1: ஓகேமா, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த படம் சூப்பரான படம் இருக்கு, யார் இருக்கங்களும் கேட்க போறீங்க?
2: அனைவருக்காகவும்
1: அன்பான சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நீதி அமைச்சர் ஹர்ஷனவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மேலதிக வாக்குகளால் தோற்கடிப்பு. இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பின் பலனாக அமெரிக்காவின் தீர்வை வரி குறைப்பு. டெங்கு அபாயம் மீண்டும் உக்கிரம், 80,000 கடந்த நோயாளர்களும் 59 மரணங்களும் பதிவு. டிக்வாவினால் தடைப்பட்ட தலைமன்னாருக்கான ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். மன்னார் கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டுத் தொகுதிகள் கல்முனை சந்தாங்கடி மைதானம் குறித்து ஜனாதிபதி அவதானம். பலவந்த உழைப்பை தடுக்க தவறிய 60 நாடுகளுக்கு அமெரிக்காவின் புதிய தீர்வு வரி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணேகாரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் 116 மேலதிக வாக்குகளினால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. யோசனைக்கு எதிராக 152 வாக்குகளும் ஆதரவாக 36 வாக்குகளுமே பதிவாகியிருந்தன. இன்றைய தினம் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறியதன் காரணமாக அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பலவந்தமாக உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஏற்றுமதியை தடை செய்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலை அடுத்து இந்நாட்டு பண்டங்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை 12.5% 10% வரை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சமயோசிதமான நடவடிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கமைய செயல்பட்ட இலங்கை தூதுக்குழுவினரின் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை மற்றும் நாளாந்த தொடர்புகளினூடாக சிறந்த முடிவு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த தீர்வு வரி குறைப்பு அமெரிக்காவின் வர்த்தக சந்தையில் இலங்கையின் பிரதான ஏற்றுமதியான ஆடை தொழில்துறைக்கு மாபெரும் வெற்றியாகும். ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக முகவரத்தினூடாக 60 நாடுகளுக்கு புதிய தீர்வை வரி மறுசீரமைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு 12.5% தீர்வை வரியை விதிக்க அமெரிக்கா யோசனை முன்வைத்திருந்தது. பலவந்தமான உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் ஏற்றுமதியை தடை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு

நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத ஏனைய நாடுகளுக்கு 12.5% வரி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த புதிய தீர்வை வரி மாற்றம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பலவந்தமாக உழைப்பை பயன்படுத்துவதற்கெதிராக செயல்பட்டமையினால் குறித்த சலுகை கிடைக்கப்பெற்றுள்ளமை இலங்கை சட்டத்தை மதிக்கும் சட்ட ரீதியிலான உற்பத்திகளை மேற்கொள்ளும் நாடாக உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த ராஜதந்திர மற்றும் பொருளாதார வெற்றிக்காக ஐக்கிய அமெரிக்காவுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இலங்கை சார்பில் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தக அமைச்சின் செயலாளர் எம் பிமலேந்திர ராஜா, பிரதான பொருளாதார ஆலோசகரும் முதலீட்டு சபையின் தலைவருமான துமிந்த உலங்கமுவ, அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட தரப்பினரின் அர்ப்பணிப்பே காரணமாகும். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,114 பதிவாகியுள்ளதுடன் 59 டெங்கு மரணங்கள் சம்பவித்துள்ளன. டெங்கு ஒழிப்பு தொடர்பில் பொதுமக்கள் தமது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை என சுகாதார தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இம்மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24,739 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், இவ்வருடத்தில் ஒரு மாதம் ஒன்றில் அடையாளம் காணப்பட்ட அதிகூடிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இதுவென்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கம்பஹா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் பேருவளை மீன்பிடி துறைமுகத்தின் படகுகள் பழுது பார்க்கும் இடத்திலுள்ள 6 நெடுநாள் படகுகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பேருவளை மற்றும் பயாகல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த பழுது பார்க்கும் இடத்தில் பணிபுரியும் சிலருக்கு டெங்கு நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில், குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின்போது டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் சூழல் காணப்பட்டுள்ளது. பன்னல பிரதேச செயலக பிரிவில் 239 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டித்வா சூறாவளியினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டையிலிருந்து தலைமன்னாருக்கான புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து இன்று பிற்பகல் 3:50 அளவில் 5003 இலக்க புகையிரதம் பயணத்தை மேற்கொண்டுள்ளது. அதிகாலை 4:10 அளவில் தலைமன்னாரிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி குறித்த ரயில் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும், பின்னர் 10:44 அளவில் கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனுராதபுரம் புதிய நகர ரயில் நிலையத்தில் முன்னெடுக்கப்படும் புனரமைப்பு பணிகள் காரணமாக குறித்த செயல்பாடுகள் நிறைவடையும் வரை அங்கு ரயில் நிறுத்தப்பட மாட்டாது என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்கூட்டியே ஆசன பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய வசதியும் குளிரூட்டப்பட்ட முதலாம் வகுப்பு 2 ரயில் பெட்டிகளும் குறித்த ரயிலில் காணப்படுகின்றன. சுகதேகியான ஒழுக்க விழுமியமிக்க எதிர்கால சந்ததியை கட்டியெழுப்புவதற்கு வலுவான விளையாட்டு கலாசாரம் நாட்டுக்கு தேவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மக்களின் வாழ்வியலில் விளையாட்டை கலாசாரமாக மாற்றுவதற்கான எண்ணக்கரு ரீதியிலான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், அதிகரித்துள்ள வாகன விபத்துகள், இளைஞர்கள் மத்தியில் காணப்படும் போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை தேடி சுகதேகியான மற்றும் ஒழுக்கமான எதிர்கால சந்ததியினரை கட்டியெழுப்புவது அதற்கான பதிலாக அமையும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். விளையாட்டு என்பது போட்டிகளுக்கு அப்பால் சென்ற நாளாந்த வாழ்வியல் மற்றும் பகிரப்படும் செயற்பாடுகளாக மாற்றம் பெறுவது அவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும்போது வெற்றி பெறுவதை மாத்திரமன்றி ஒட்டுமொத்த சமூகத்திலும் விளையாட்டு தொடர்பான உந்துதல் ஏற்படும் வகையில் அதனை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றும், 2028 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்காக திறமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை இனம் காணுதல், பயிற்சி அளித்தல் மற்றும் அவர்களுக்கான வசதிகளை வழங்குதல் ஊடாக அவர்களை வெற்றி பெறுவதற்கு தயார்படுத்துதல் முக்கியம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ரீதியில் வெற்றி கொள்ளக்கூடிய விளையாட்டு சந்ததியை நாட்டில் உருவாக்குவதற்கு திறன்மிக்க அறிவார்ந்த பயிற்சியாளர்கள் குழாம் தேவை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மன்னார் மாவட்ட விளையாட்டுத் தொகுதி, கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டுத் தொகுதி மற்றும் கல்முனை சந்தாங்கேணி விளையாட்டு அரங்கு உள்ளிட்ட விளையாட்டுத் தொகுதிகளின் நிர்மாணம் மற்றும் சுகததாச உள்ளக அரங்கு, தியகம சர்வதேச விளையாட்டுத் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. அமைச்சர் சுனில் குமார கமகே உள்ளிட்ட பலர் இதன்போது இணைந்திருந்தனா்.
மலேக

0: பூந்தோட்ட பகுதிகளில் பாடசாலைகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கான பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன. பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தலைமையில் மலேக பெருந்தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி குறித்த விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அனைத்து மாகாணங்களிலும் தமிழ் மொழி மூல ஒன்று ஏ பி தர பாடசாலைகளை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விசேட தேவையுடைய மாணவர்களை கொண்ட 23 பாடசாலைகளுக்கு விரைவில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு கல்வியற் கல்லூரிகளிலிருந்து வெளியேறும் ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர்களான சுந்தரலிங்கம் பிரதீப், மதுர செனவிரத்ன உள்ளிட்டோருடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான அம்பிகா சாமுவேல், கிட்னன் செல்வராஜ், கே கலைச்செல்வி, அனுஷ்கா திலகரத்ன, நிலோஷா லக்மாலி கமகே, தினேஷ் ஹேமந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சாட்சி பதிவுகளின்போது 600 மேற்பட்டோர் சாட்சியம் அளித்துள்ளனர். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நீதி அமைச்சு இணைந்து காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை இன்று 2வது நாளாகவும் மட்டக்களப்பு மண்முனைப்பற்று ஆரையம்பதி பிரதேச செயலகத்தில் முன்னெடுத்திருந்தன. கிடைக்கப்பெற்றிருந்த முறைப்பாடுகளுக்கமைய சாட்சியங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் காணாமல் போனோரின் உறவினர்கள் இன்றைய தினமும் சாட்சியம் அளித்துள்ளனர். மேலும் வவுணத்தீவு, ஏறாவூர் பற்ற பிரதேச செயலக பிரிவுகளிலும் சாட்சி பதிவுகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வழக்கில் ஆஜராகாததினால் அதுகுறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோட்டை போலீஸ் நிலைய அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் குறித்த வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதன் அடிப்படையிலேயே அவருக்கு நீதிமன்றம் பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்ததோடு அவரது பிணையாளர்களுக்கு அழைப்பாணை விடுத்துள்ளது. விசேட தேவையுடையவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் அவர்களுக்காக முன்னெடுக்கப்படும் கீழ்த்தள பஸ் சேவை வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது. மேலும் அவ்வாறான 8 பஸ் வண்டிகள் ஜப்பான் அரசாங்கத்தின் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 7 பஸ் வண்டிகள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்புக்குள் அங்கவீனமானவர்களின் போக்குவரத்து உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக இவ்வாறான கீழ்த்தள பஸ் வண்டிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த பஸ் வண்டிகள் தொடர்பில் மிகுந்த வரவேற்பு காணப்படும் நிலையில் சகலருக்கும் சம வாய்ப்பு மற்றும் மனிதர்களுக்கான கௌரவத்தை உறுதிப்படுத்தும் நாடு எனும் அரசாங்கத்தின் நோக்கங்களை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த சேவை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் இலகுவாக பஸ் வண்டிக்குள் செல்லக்கூடிய வகையில் கீழ்த்தள அமைப்பை கொண்ட குளிரூட்டப்பட்ட புதிய பஸ் வண்டிகள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த பஸ் வண்டிகள் கொழும்பில் மெட்ரோ பஸ் சேவையாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான முன்னோடி நடவடிக்கையாக மாக்குமர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தை கேந்திரமாக கொண்டு சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த பஸ் வண்டிகளுக்காக போக்குவரத்து அமைச்சு சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு விசேட பயிற்சியை வழங்கியுள்ளது. அமெரிக்கா தமது 60 வர்த்தக பங்காளர்களுக்கு புதிய தீர்வை வரியை விதித்துள்ளது. பலவந்தமான முறையில் உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எதிராகவே குறித்த தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. பலவந்தமான முறையில் உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்திய அமெரிக்கா தமது வர்த்தக பங்காளர்களுக்கு தீர்வை வரியை விதித்துள்ளது. பொருட்களின் உற்பத்தியின் போதே உழைப்பை பலவந்தமான முறையில் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு குறித்த நாடுகள் தவறியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். 12.5 வீதத்திலிருந்து 10 வீதம் வரையான தீர்வை வரி பிரித்தானியா, சீனா, ஐரோப்பிய சங்கம், கனடா, ஜப்பான் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பிரதான பொருளாதார பங்காளர்களை இலக்காக கொண்டு விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பொருட்களுக்காக தற்காலிகமாக விதிக்கப்பட்ட 10 வீத வரி இன்றைய தினத்துடன் காலாவதியாகும் நிலையில் புதிய தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதன் பின்னர் கடந்த வருடத்தில் ஆரம்பித்த சர்வதேச வர்த்தக யுத்தம் தீவிரமடையும் சந்தர்ப்பமாக இதனை பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அவசர அதிகாரங்களின் கீழ் உலகளாவிய ரீதியில் விதிக்கப்பட்டுள்ள பெரும்பாலான தீர்வை வரி சட்டவிரோதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் இவ்வருட ஆரம்பத்தில் தீர்ப்பளித்திருந்தது. அப்போதிலிருந்து ஜனாதிபதி டிரம்ப் தனது பிரதான வர்த்தக கொள்கைகளை பின்பற்றுவதற்கு வேறு முறைகளை பயன்படுத்தியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பலவந்தமாக உழைப்பை பயன்படுத்துவதை நிறுத்தாத நாடுகளுக்கு 10% 12.5% வரை தீர்வை வரி விதிக்க நேரிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை கடந்த மாதத்தில் அறிவித்திருந்தது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நீதி அமைச்சர் ஹர்ஷனவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மேலதிக வாக்குகளால் தோற்கடிப்பு. இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பின் பலனாக அமெரிக்காவின் தீர்வை வரி குறைப்பு. டெங்கு அபாயம் மீண்டும் உக்கிரம், 9000 கடந்த நோயாளர்களும் 59 மரணங்களும் பதிவு. டிட்வாவினால் தடைப்பட்ட தலைமன்னாருக்கான ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். மன்னார் கிளிநொச்சி மாவட்ட விளையாட்டுத் தொகுதிகள் கல்முனை சந்தாங்கனி மைதானம் குறித்து ஜனாதிபதி அவதானம். பலவந்த உழைப்பை தடுக்க தவறிய 60 நாடுகளுக்கு அமெரிக்காவின் புதிய தீர்வை வரி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தமது அடுத்த மணிக்கால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM

நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அதக்கு ஒரு திருத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3057 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 8, 14, 16, 26. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 8, 14, 16, 26. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,21,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,943 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 15, 20, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 7, 15, 20, 45. நேற்றைய நாளில் மொத்தமாக 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,77,76,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 64,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,231 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 13, 19, 21, 44. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 13, 19, 21, 44. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 4, 3, 1, 9, 2. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 4, 3, 1, 9, 2. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,69,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,93,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,392 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 7, 16, 29, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 7, 16, 29, 56. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 9, 2, 9, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 9, 2, 9, 8. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,25,280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,03,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,407 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ, சூப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 14, 15, 21, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, சூப்பர் இலக்கம் 2, வெற்றி இலக்கங்கள் 14, 15, 21, 35. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,28,88,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 32,27,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதான சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள். 965 சீட்டிலப்புக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 6, 0, 0, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 3, 6, 0, 0, 2, 0. நேற்றைய நாளில் 38,31,740 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். 439 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 0, 0, 2, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 0, 0, 2, 0. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,38,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,061 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். சசிரிலத்திற்கான வெற்றி இலக்கங்கள் 16, 19, 45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 16, 19, 45. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,53,000
₹400 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நூற்றாண்டு சுமார் நூற்றாண்டு சமையல் அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? லோஷா. எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா இருக்கிறேன்.
0: ஓகே லோஷா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? என்ன செய்துட்டு இருக்கீங்க லோஷா? அப்படியா, இன்னைக்கும் புட்டு தானா வீட்டுல?
1: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: எவ்ரிபடி திஸ் இஸ் எ சாங் விச் இஸ் கோனா பீ எ மேசிவ் ஹிட் ஆஃப் தி இயர் தேங்க் யூ
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகரும்
3: இயக்குனருமான
2: விஜய் ஆண்டனி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கும். இப்ப இங்க கூட பேச ஹலோ வணக்கம் அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே உமாச்சந்திரன், ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே உமாச்சந்திரன், ரொம்ப நன்றி. அடுத்த படி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
2: நன்றி.

0: படத்துல இருந்து ஒரு சூப்பரான படத்தை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? ஃபரீதா. எப்படி இருக்கீங்க? ஓகே. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு படிச்சிருக்கா? ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: சாதாரண திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம்.
0: இனிமையான இரவு வணக்கம். யார் இது?
1: நான் பதிலியர் ஞானகுரு.
0: ஞானகுரு எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஞானகுரு. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப வீட எல்லாம் முடிச்சுட்டு வந்து வசனத்தோட நினைச்சேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: எனக்கு அவரை நலமோடும் வளமோடும் பல்களையும் கற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தியோர் அன்பு அப்பா புவியரசன், அம்மா சுகந்தினி, அக்கா கிருதார்த்தி, சாஸ்தர் ராமச்சந்திரன், பாட்டி மனோன்மணி, பெரியப்பா இன்பராஜ், அன்பரசன், சித்திமார்கள் சோபனா, தனுஷியா, மேனகாசினி மற்றும் பதுளி தமிழ் மகளிர் மகாவித்யாலய தோழர்கள் அனைவரும் வாழ்த்தினார்கள். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த ஒடிக்கும் இனிமையான பாடலை விரும்புவது வந்து அண்ணா மகள் இன்பராஜ், அன்பரசன், குடியரசன் மற்றும் நிகழ்ச்சிக்கும் அனைவருக்காகும்.
0: ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். சரியா?
1: நன்றி.
0: நன்றி.

0: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: டிலானி நடராஜா ஆகிய நான் இலங்கை அவசர தயார் நிலை குழு விசாரணை பிரிவு அதிகாரி நாளை வசந்த பார்வை நிகழ்ச்சியில் சமூக வலைதள பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை.

0: இசையினுடைய இசையில வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துக்காக ஒரு சுப்ரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம் மேடம். நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சும்மா இருக்கிறேன் மேடம்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் இப்ப இரவு காவல் கடையில காவல் கடமையில இருக்கிறேன் மேடம்.
0: அடடா, நாங்கெல்லாம் எப்பவும் என்ன கடமையில இருந்தாலும் வசந்தத்தோட தான். என்ன
1: வாழ்த்துகளும் நான் விரும்பின பாடலை கேட்க பாடலை ஒழிப்பு ஒளிபரப்பிட்டீங்க, உங்களுக்கு நன்றியிலும் வாழ்த்துகளும்.
0: அப்படியா, என்ன பாடல் உங்களுக்கு அவ்வளவு விருப்பமான பாடல்?
1: அடுத்த
0: முறை பிராமண பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநகர் தம்பி மொய்தீனுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சாய் செல்லம் ஆளுக்காகவும், மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், வத்தல ஐயா கணி சிரிப்புக்கு சொந்தக்காரி பரிசுத்துறை சகோதரி அருள்மொழிக்காகவும், ஜம்புள்ள சகோதரி ரஹ்மா கணவர் பிள்ளைகளுக்காகவும், மற்றும் வசந்த எக்ஸ்பிரஸ் பேட்டைக்கு அனைத்து உள்ளங்களுக்காகவும் கேட்போம் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சுப்பிரமான பாடல் இருக்கு.

0: சாட்சி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? வினோத். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகேமா, ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: என்ன
0: பாடல்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா? ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் சங்கர் விடைபெற்று செல்லும் நாரன்று முகல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஷூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நீங்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9:01.

இரவுகள் எப்பொழுதுமே இனிமையை மட்டுமல்ல, சில நேரம் தனிமையையும் நமக்கு தந்துவிட்டு செல்லும். அப்படியான தனிமைகளில் நமக்கு துணை நிற்பது இசைதான். அந்த இசையோடு உங்களுக்கு துணையாக இன்று நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோடு உரையாடலாம். அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அழைப்பினூடாக. வணக்கம் வணக்கம். சரி, அழைப்பில் வந்தவர் எங்கோ சென்று விட்டார் போலும். அவருக்கு என்ன தனிமை பிரச்சனைன்னு தெரியல. சரி, நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலாவோடு. நானும் இந்த இரவில் உங்களுக்கு துணையாக நிற்க

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நிஷா மாவனல்ல.
0: நிஷா மாவனல்ல, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம் சார். நீங்க சும்மா இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நல்லா இருக்கிறேன் நிஷா.
1: எனக்கும்
0: சந்தோஷம். சரி நிஷா, அடுத்த பாடலுக்கு யாரெல்லாம் சேர்த்துக்கொள்ள போறீங்க?
1: அனைவருக்கும் உங்களுக்கு சேர்த்து பாடு போடுங்க சார்.
0: நன்றி
1: நன்றி சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி.

0: ஆலய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: டிலானி நடராஜா ஆகிய நான் இலங்கை அவசர தயார் நிலை குழு விசாரணை பிரிவு அதிகாரி நாளை வசந்த பார்வை நிகழ்ச்சியில் சமூக வலைதள பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன்.
2: காலை 10 மணி முதல் 12 மணி வரை
0: வசந்த பார்வை. வசந்த பார்வை தும் யாழ்மண் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். 01122 775 001 அல்லது 01122 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் பதிவிடலாம். இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இனிய இரவு வணக்கங்களோடு சப்பமல் கந்தையிலிருந்து பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி லிந்துரையிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பலாங்குடையிலிருந்து அவினாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஸ் எல்லாரும் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். நான் மது, கெருவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்களாம். ஹஸ்பண்ட் ஜெகன்காகவும் மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லாருக்கும் பாட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய் அண்ணா, அன்பான இனிய இரவு வணக்கம். நான் மணிமாறன், அபுதலையிலிருந்து வந்திருக்காராம். நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதா சொல்லியிருக்காரு. அவங்க குடும்ப உறவுகளான எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு மட்டக்களப்பு அரசடியிலிருந்து ஆஷினி வந்திருக்காங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. அன்பு கலந்த இனி இரவு நேர வணக்கம். மஸ்கெலிய கங்கை வத்தியைச் சேர்ந்த சிவஜோதி, செல்வரத்னம், பத்மநாதன், கந்தவேல், லோகநாதன் எல்லாரும் இணைந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம். நான் மூதூர் பட்டித்திலிருந்து வடிவேல், வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹாய் சங்கர், இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு மஸ்கெலியாலிருந்து வந்திருக்காங்க. அஜித், அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோடு செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க. வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபால் பாலா வந்திருக்காரு. இரவு வணக்கங்களோடு கரோலினா ஆகாஷ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அக்கறைப்பற்று பள்ளிக்குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு என்னோட பேசணும் இல்லை என்னோட இணைந்து கொள்ளணும், நீங்களும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்களை விரும்பி கேட்கணும், அப்படி இல்லை உங்களுக்கு பிடித்தமான கவிதைகளை கூட ஃபேஸ்புக்கினோடாக பதிவிடலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. இயற்கை படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். நீங்க நம்ம அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 2775 0003 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். இரவு பொழுதுகளில் எப்போதுமே இந்த மாதிரியான காதல் தோல்வி பாடல்கள் அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் சோகத்தை தரும் காதல் பாடல்கள் கேட்கும்போது மனது சில நேரம் மறந்து போன நினைவுகளை மீட்டி பார்க்கும். சில நேரம் அழகிய நினைவுகள் கூட நம்மை கொஞ்சம் ஸ்பரிசித்து செல்லும். காரணம், ஒரு காலத்தில் இந்த பாடல்களை கேட்டு நாம் இவ்வளவு சோகமாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு கூட வந்து போகலாம். இது எப்படி இருப்பினும் அந்த பாடல்களும் அந்த பாடல்களை கேட்கும்போது நமக்கு இருந்த அந்த நினைவுகளும் மீண்டும் ஒரு முறை உங்களையும் என்னையும் ஆட்கொள்ளட்டும். தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை துன்பங்கள் தாங்கிடுமோ, எத்தனை துன்பங்கள் வந்தால் என்ன, பிடித்த இதயத்திற்காய் எல்லாவற்றையுமே தாங்கிக் கொள்ளலாம். காரணம் காதல். அழைப்பினை மேற்கொண்டு நீங்களும் என்னோடு பேசலாம். அலையுங்கள் 0312 7501 அல்லது 0312 7501 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் என்னோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார் வணக்கம்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சங்கர்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? சரி, சிறப்பு சிறப்பு. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அருள்மணி, முந்தாசுகன், மருத்துவ சின்ன மகாதேவன், இது ஜாயமா, ஆமநல மூர்த்தி, இமானவேலையா, சோமசு, தயால, உமாச்சந்திரன், கிருஷ்ணா பக்தன், சுலைமான், அம்பாந்தோட்ட மருத்துவ, மற்றும் பனாமத்த சரோஜனிமா, புகந்தலா தாராணிமா, ரேகா, அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கு தான் பதவி கேட்கணும்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, நன்றி, வாங்க, நன்றி.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 2775 0301 அல்லது 0312 2775 0111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். சரி, அழைப்பில் காத்திருந்தவர் காத்திருந்து காணாமலே போய்விட்டார். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னோட அழைப்பினை மேற்கொண்டு இணைந்து கொள்ளலாம். இப்போவே அழைப்பினை மேற்கொள்ளுங்க. இரவு பொழுதுகளில் இந்த இரவு நமக்கு சொல்லும் கதைகள் 1000 இருக்கும். ஒவ்வொரு நினைவுகளையும் மறந்து அல்ல, மறக்க நினைத்து இசையோடு கடந்து செல்வோம். சில நேரங்களில் நமக்கு பிடித்தவர்கள் நம் அருகில் இருந்தும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அவர்கள் கண்கள் பேசும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடியே நம் வாழ்நாளில் பாதி முடிந்து போய்விடும். கண் பேசும் வார்த்தைகள் புரியாவிட்டாலும் மனதுக்குள் இருக்கும் அந்த காதல் இன்னும் அந்த காதலை உயிர்ப்போடு வைத்திருக்கும். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நேரம் யார் அழைப்பில் வந்திருக்காங்க? வணக்கம். நீங்களும் அழைப்பினை மேற்கொள்ளலாம். மேற்கொண்டு என்னோட உரையாடலாம். வணக்கம். தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் பேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை கவிதைகளை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: சத்தியத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பேசலாம். அலைங்கள் 01 2 775 0 0 1 அல்லது 01 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். சில நேரங்களில் இரவாக இருக்கலாம் அல்லது பகலாக இருக்கலாம், எந்த பொழுது எப்படி இருந்தாலும் நமக்கு பிடித்தவர்களோடு இருக்கும்போது அந்த பொழுது மிக அழகாக இருக்கும் இல்லையா? இரவென்ன செய்யும் என்னை, நிலவென்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கவிதைகள் கூட சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது நமக்கு தெரிந்த காரணமாக கூட இருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாத காரணமாக இருக்கலாம், அல்லது அவங்க நம்மளிடம் சொல்ல மறுக்கும் அல்லது மறைக்கும் காரணமாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களோட மௌனம் கூட சில நேரம் நம்மை ஏதோ செய்துவிடும். அதுதான் காதல்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவில் நீங்களும் என்னோடு அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. அலைங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற என்னோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போ யாரெல்லாம் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சஃப்னாஸ் இணைந்திருக்காரு கழுத்துறையிலிருந்து, பாடல் கேட்டுட்ருக்காராம். அருமையான பாடல்கள் கேட்கும்போது பழைய நினைவுகள்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறுவலையிலிருந்து இம்தியாஸ் வந்திருக்காரு. நம்மளோட ஆரியம்பதி இதயரத்னம் வந்திருக்காங்க. சஃப்னா இணைந்திருக்கிறாங்க மட்டக்களப்பிலிருந்து. பாடல்கள்லாம் கேட்டு நீண்ட நாள் ஆகுதுன்னா, இந்த இரவு பொழுதில் இப்படி ஒரு பாடல் கேட்கும்போது மிகவும் ஆசையாகவும் பழைய நினைவுகளை மீட்டி பார்க்கவும் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய இரவு வணக்கங்களோடு பருத்து துறையிலேருந்து அருள்மொழி இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை நீ இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செல்வ சந்தனி இதிலேருந்து சுதன் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கங்களோடு வந்திருக்காரு. பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இனிய இரவு வணக்கங்களோடு பாத்திமா ரிம்சியா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அசுருதீன் வந்திருக்காரு குறிஞ்சாங்கேணியிலிருந்து. அவர்களோடு நூர்ஜஹான் மற்றும் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க மன்னார் வேப்பங்குளம்லேருந்து ஃபாயிஸ் வந்திருக்காங்க. அடுத்த அன்பான இரவு நேரம் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி கருங்காலி சோழிலேருந்து மில்டன் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சாமிமலை சிங்காரவத்தியிலேருந்து டி கே தினேஷ் வந்திருக்காரு. ஆயன்னா இனிய இரவு வணக்கம், பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சாய் வந்திருக்காரு, ஸ்ரீ சாய் வந்திருக்காங்க. அடுத்ததாக வணக்கங்களோடு பாலா கார்த்திக் வந்திருக்காங்க. வணக்கங்களோடு இணைந்திருக்காங்க தம்பி ராசா. இனிய இரவு வணக்கம் சொல்லி வேணி பலாங்குடையிலேருந்து வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கங்களோடு தெமோதரையிலேருந்து ஸ்ரீதேவி வணக்கங்களோடு வந்திருக்காங்க. நீர்கொழும்பிலிருந்து சோம்குமார் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோட கயல் கஜன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு ராஜன் வந்திருக்காரு. இனிமையான இரவு வணக்கங்களோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் சங்கரண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஆயன்னா சந்தோஷமான இரவு நேரம் வணக்கம், நான் நட்டாலை சேனிலேருந்து மூஃபீர் தற்போது தோஹா கட்டாரில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என் அன்பான இரவு வணக்கம் அண்ணா கந்தளையிலிருந்து ரிஸ்மிலா ஜெய்சர் வந்திருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்துவெல்லேருந்து ஜியா அவர்கள் வந்திருக்காங்க. ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் வந்திருக்காங்க. அரசு வந்திருக்காரு அந்த கலையிலிருந்து. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் யாரெல்லாம் என்னோட இணைந்து கொண்டீங்களோ எல்லாருக்கும் நன்றிகளையும் இனிமையான இரவு வணக்கங்களோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் அழைப்பை மேற்கொண்டு அழைப்பு கிடைக்காமல் இருந்தீங்களோ அவர்கள் எல்லாரும் இன்னும் ஒரு நாள் முயற்சிங்க, நாம் பேசலாம். இந்த இரவு உங்கள் எல்லோருக்கும் இனிமையாக அமையட்டும். விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சன்னிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சன்னிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 25 திகதி சனிக்கிழமை காலை பொழுதில் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு, பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அழைக்க வேண்டிய இலக்கம் 0312-7255003 அதேபோல 0312-7511 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு பாடல்களையும் விரும்பி கேட்கலாம்.

வணக்கம் சகோதரே, இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடனும் வளமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கலகாலிருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சொல்லி சுப்பிரமணியம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி இந்த அரசு நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. வணக்கம்மா சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி காலை பொழுது வணக்கம் சகோதரி சந்தசிச்சார நிகழ்ச்சியோடு சொல்லி ஆலயம்பதியிலிருந்து இதய ரத்தினம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி யாவரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலநீர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்னையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண பந்தங்களில் எழுப்பக்கூடிய அனைத்து வசந்தம் சந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலநீர் வணக்கம் சகோதரி, நானும் சந்திச்சார நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி காலை பொழுது வணக்கங்களையும் கூறி இந்துளையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அதே பொழுது அன்பான காலை நீர வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க.